மலர்ந்த மலரின் வாசம் போல் புன்னகையின் மனம் இறைமுகத்தோடு எங்கும் நிரப்பச் செய்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நிருபொழி ஐந்தன் அருள் மாலை.

காலை 6 மணிக்கு வசந்த விடியல். 6:30 கேட்கலாம். அனில் கொழுக்கடிமாவு மகள் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வசந்த விடியல். நிகழ்ச்சியில் 6:25 ஆலய விழா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை. நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர் வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கிட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் துரத்து சந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:05 புமக்ஸ் பானியங்கள் ஜாட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் கொழுக்கட்டை மாவு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவில் என்று தீட்ட இருக்கும் வண்ணம் உங்களுக்கு பிடித்தது எது? கிராமத்து வாழ்க்கையா நகரத்து வாழ்க்கையா? 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டின் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு பட்டுப்பட்டாளம். இன்றைய பட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியானது நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடும் கருப்பொருளோடு இசைக்கும். நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டின் பண்பலை படைப்பாளிகள். நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம்ஸ் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, 1 மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில், 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு துள்ளலிசை கானங்களோடு இசைக்கும் டோல் தமாக்கா தூள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வையாபுரி அவர்களின் தெரிவில் இசைக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, அனில் கொழுக்கட்டை மாவு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தூரிகை, 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகை இன்று இசைக்க இருக்கிறது கலக்கல் கேள்வியாக. 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதம் இசைக்கும் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம். ஆறு மணிக்கு திரை இசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:10 புமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7 மணிக்கு நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களுடன் இசைக்கும் தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள், 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்போடு இசைக்கும்

இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது பஞ்சதந்திரம், தைதை, தத்தை என இரண்டு விளையாட்டுகளோடு இசைக்கும். 9 மணிக்கு கொடைத்தென்றல். இன்றைய கொடைத்தென்றல் உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கிறது சேலம் மாவட்ட நேயர்களை. 11 மணிக்கு இடைவிடாத இசை ராகம் பாடும் இரவு சிறகு. இவை யாவும் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமது

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான மூன்று கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடங்க உள்ளது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப்பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. வறட்சி நிவாரணம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக்க அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வரும் கதிரவனின் வருகை போல் சின்ன சின்ன மகிழ்ச்சியை கூட அரசத்து மகிழ கொண்டாட அழைக்கும் இனிய நாள். பசுமையான நினைவுகளையும் புத்துணர்ச்சி நிறைந்த காலை தென்றலையும் இன்னிசையோடு வரவேற்று மகிழ கோடை பண்பலை நொற்புழி ஐந்தின் வசந்த விடியல் நிகழ்ச்சி. நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருவரை அலைக்குள் கால் நினைத்து செல்ல கருத்து கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக புதுமறை பொழிவு.
1: புதுமறை பொழிவு அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் எண் 1147.

ஊரார் தூற்றுகின்ற அலர்மொழிகளை எருவாகவும் தாய் கூறுகிற கடுஞ்சொற்களை நீராகவும் கொண்டு வளர்கிறது என் காமமாகிய பயிர். குறள் எண் 1147 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.

0: உற்றார் தூற்றுகின்ற அலர்மொழிகளை எருவாகவும் தாய் கூறுகிற கடுஞ்சொற்களை நீராகவும் கொண்டு வளர்கிறது என் காமமாகிய பயிர். குறள் எண் 1147 அதிகாரம் அலர் அறிவுறுத்தல்.
1: ஆறு மணி 6 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்பொழி 5 வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இசைமேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

மணி 12 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெற்புழி 5 வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்து மகிழ்கிறது கோடை பண்பலை நெற்புழி 5.

இதயம் விரிடும் இனிசு கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் வசந்த விடியில். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை வன்வழி நெருப்புழி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக அப்படின்னா தூரத்து சொந்தங்களுக்காக. வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்கவங்களும் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுட்ருக்கவங்களும் மற்ற அனைத்து உள்ளங்களும் அழைக்கலாமுங்க.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி

0: மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: இசை மேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: இசை வேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று தஞ்சாவூர் திருமங்கலங்குடி பிராணநாதீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

காவிரி வடகரை தலங்களில் ஒன்றானது திருமங்கலக்குடி பிராணநாதீஸ்வரர் ஆலயம். இது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் ஆடுதுறைக்கு அருகே அமைந்துள்ளது. இத்தலத்தினை அப்பர் மற்றும் சம்பந்தர் பாடியுள்ளனர். கிழக்கு திசை நோக்கியுள்ள 5 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் 2 பிரகாரங்களுடனும் இவ்வாலயம் அமைந்துள்ளது. பஞ்சமங்கல தலம் என்று சிறப்பித்து போற்றப்படுவது திருமங்கலக்குடி திருத்தலம். ஏனென்றால் இந்த கோவிலில் சுவாரஸ்யமாக பல முக்கிய அம்சங்களில் மங்களம் என்ற பெயர் உள்ளது, அதாவது மங்களகரமானது. இத்தலம் திருமங்கலக்குடி, மூலவரின் மற்றொரு பெயர் மங்களநாதர், அம்பாள் மங்களாம்பிகை, விநாயகர் மங்கள விநாயகர், மங்கள விமானம், மங்கள தீர்த்தம் என மங்களமாகவே அமைந்துள்ளது. குலோத்துங்க சோழனின் மந்திரியான அலைவாணர் இந்த கோவிலை தான் வசூலித்த வரியிலிருந்து கட்டினார். ஆனால் அரசனின் அனுமதியின்றி கட்டியதால் மந்திரியின் தலையை துண்டிக்கும்படி மன்னர் உத்தரவிட்டார். அதன் பிறகு அஸ்தி இறுதிச் சடங்குகளுக்காக திருமங்கலக்குடிக்கு கொண்டு வரப்பட்டது. அமைச்சரின் மனைவி தனது கணவரை உயிர்த்தெழுப்புமாறு இந்த ஆலயத்தில் சிவபெருமானுடன் மன்றாடினார். அவ்வாறே சிவபெருமானும் அருளினார். பக்தனுக்கு உயிர் கொடுத்ததால் இறைவன் அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் என்றும், மந்திரியின் மனைவி மாங்கல்யம் பெற்றதால் இங்குள்ள அம்மன் மங்களாம்பிகை என்றும் போற்றப்படுகின்றனர்.

0: சிவபெருமான் பிராணநாதீஸ்வரர் மங்களநாதர் என்ற திருநாமங்களுடன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். மூலவரின் பானம் அதன் பீடத்தை விட மிக உயரமாக அமைந்திருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு. இங்கு ஞாயிறு மதியம் உச்சிகால பூஜையில் வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அம்பாள் மங்களாம்பிகை முன் மண்டபத்தில் தனிச்சன்னதி கொண்டு தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். அம்பாளின் வடிவமைப்பு மற்ற சிவாலயங்களை விட முற்றிலும் மாறுபட்டது. இங்கு தேவி தனது வலது கையில் எப்போதும் மாங்கல்ய சரடை ஏந்தியவாறு பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அருளும் வடிவத்தில் காட்சி தருகிறார். இக்கோவிலில் தனி நவகிரக சன்னதி இல்லை. அருகில் உள்ள சூரியனார் கோவில்தான் இக்கோவிலின் நவகிரக சன்னதியாக கருதப்படுகிறது. பங்குனியில் தீர்த்தவாரி 10 நாள் உற்சவத்தில் 7ஆம் நாள் அன்று பிராணநாதீஸ்வரருக்கும் மங்களாம்பிகைக்கும் திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெறும். இந்த வைபவத்தின் போதும் பெண்களுக்கு மாங்கல்ய சரடு வழங்கப்படுகிறது. நவராத்திரி காலத்தில் தினமும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருளும் மங்களாம்பிகையை தரிசிப்பது விசேஷம் என்கிறார்கள் பக்தர்கள். தஞ்சாவூர் திருமங்கலக்குடி பிராணநாதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
9: கால் 9244504444.
8: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் சம்யுக்தா பட்டு.
11: அழகே பொறாமை கொள்ளும் உன்னழகுக்கு
12: சம்யுக்தா பட்டு.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
12: சம்யுக்தா பட்டு
0: வழங்கும் வசந்த விடியல்.

இசை ஓவியம் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை நெருப்புழியில் இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த விடியல். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம், எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸின் பானவில் வர இருக்குதுங்க. 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸின் பானவில். வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் உங்களுக்கு பிடித்தது எது? கிராமத்து வாழ்க்கையா, நகரத்து வாழ்க்கையா?

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: மேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்த.

0: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: எரிக்கூந்தலிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன சொல்லும்?
1: லெனி.
0: லெனியா நீங்க? ஆஹா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க லெனி?
1: எஸ்ஆர்கே மெட்ரிக் கிளாஸ் பழக்கமலையம்.
0: அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யூகேஜி.
0: யூகேஜி படிக்கிறீங்களா? வாவ், சரி சரி. உங்க மேம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: ஆட்டுக்குட்டி, அணில அணில, மயில்.
0: அப்படியா?
1: அணில அணில ஓடி வரதா தெரியும்.
0: அப்படியா? எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: அணிலே அணிலே ஓடி வா, அழகு அணிலே ஓடி வா, கொய்யா மலம் ஏடி வா, குண்டு பள்ளம் கொண்டு வா, பாதி பள்ளம் என்னிடம், கூடி கூடிடுவோம், பொறித்து பொறித்து திங்கலாம்.
0: பொறித்து பொறித்தா, கொறித்து கொறித்தா?
1: பொறித்து பொறித்து திங்கலாம்.
0: ஓ, கொறிச்சு கொறிச்சு சாப்பிடலாம் தானே சொல்லுவாங்க. இல்லையா? எப்படி, எண்ணெயில போட்டு பொறிச்சிடணுமா?
1: பொறுத்து பொறுத்து திங்கணும்.
0: அப்படியா? சரி சரி. ரொம்ப அழகா இருக்கு உங்க மழலை மொழி கேக்குறதுக்கு. எனக்கு ஒரு 1, 2, 3 சொல்றீங்களா? எங்க சொல்லுங்க.
1: 1.

0: வாவ் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இது என்ன, நீங்க ஒரு கம்மல் தான் போட்டிருக்கீங்க, இன்னொரு கம்மல் எங்க?
1: அந்த கம்மல் தோள்கப்பட்ட ஆடிட்டு அதனால அங்க அம்மா கழட்டி வச்சிருச்சு.
0: அப்படியா? அப்புறம் இங்க ஓட்டையே காணோம், இந்த காதுல இந்த காதை குத்தலையா நீங்க?
1: என்ன படிக்கிறாங்க?
0: என்ன லாயரா இருக்காரா? சரி சரி. அம்மா பேர் என்ன?
1: அம்மா பேர் சந்தியா.
0: சந்தியா அம்மா என்ன பண்றாங்க?
1: சந்தியம்மா வந்து வேலைக்கு போறாங்க.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: டாக்டர் வேலைக்கு.
0: டாக்டர் என்ன செய்வீங்க?
1: அந்த ஊசி போடுவேன்.
0: யாருக்கு?
1: அம்மாக்கு.
0: அம்மாக்கு மட்டும் எதுக்கு ஊசி போடுவீங்க? அப்ப மத்தவங்களுக்கெல்லாம் ஊசி போட மாட்டீங்களா?
1: நிறைய பேருக்கு ஊசி போடுவேன்.
0: சரி சரி. ஊசி போடும்போது அழுக்குவாங்களாமே நிறைய பேர், அப்ப என்ன செய்வீங்க? இன்னொரு ஊசி சேர்த்து போட்டுருவோமா? ஒரு ஊசி தான் போடுவீங்களா? சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கோடி பன்மொழியோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலாசல் சென்டர்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ்.

0: இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு

0: மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இசைமேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் புதிய அனுபவம் எப்பொழுதும், சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் விடியல்.

ஆறு மணி 51 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுப்பொழி 5 வசந்த விடியல். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை நொறுப்பொழி 5 மங்களர் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வைக்கிங் வணிகன் பிரீத்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக இசைக்கிருக்கிறது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இசைமேகம் 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
8: கால் 9244504444.
7: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: வழங்கிய வசந்த விடியல்.
1: புன்னகையுடன் தொடங்கிய புதிய நாளில் புதிய சிந்தனைகளை விதைத்து மலை போல் தோன்றும் சவால்களையும் சிறு கற்களாக உடைத்தெறிந்து வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை நிறுப்புழி ஐந்தின் வசந்த விடியல் நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா. இனிடம் கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் பல்ஸ் வைத்தகவர்களோடு புலர இருக்கிறது சுகமான காலை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: சுகமான காலை பொழுதின் வணக்கம் நேயர்களே. நேற்று நடந்ததை இன்று மாற்ற முடியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்குங்கிற நாளை நம்ம சிறப்பா வாழ முடியும். புன்னகையோடு தொடங்குவோம், அது இந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றும்னு நம்புவோம். கடந்த காலம் ஒரு பாடம், எதிர்காலம் ஒரு நம்பிக்கை, நிகழ்காலம் ஒரு வாய்ப்புங்கிற வரிகளோட நிகழ்ச்சியில் இணைகிறேன் மகேஸ்வரி.

0: மக்களோடு நாம் பேசி மகிழ்ந்த நேரம் காலை 7 மணி 7 நிமிடம். சுகமான காலையில் இனி நாம் கேட்கலாம்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை லாபகரமான முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசிய 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: வழங்கும் மனதோடு ராகம்.
4: இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களே.

இதமான பாடல்களை சுகமான காலையில் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை 100.5. அன்புடையர்களே, இன்று காலை 9 மணிக்கு வரவிருக்கிறது வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம், உங்களுக்கு பிடித்தது எது? கிராமத்து வாழ்க்கையா,

என்றுதான் கேட்கிறது இன்றைய விவாத மன்றமானவில். உங்களுக்கு பிடித்தது எது? கிராமத்து வாழ்க்கையா, நகரத்து வாழ்க்கையா? கொடி பண்பலை 100.5 சொல்லும் நேரம் காலை 7:16.

0: கட்டளைகளில் காணாலே இது காதுகளின் காந்தலை கோடை பண்பலை 100.5 7:20
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம்.
5: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: பரிபாஷை
1: ஒரு பொருளின் பெயரை நேரடியாக சொல்லாமல்
0: இன்னொரு பொருளின் பெயரை வைத்து சொல்வது,
1: அல்லது
0: ரகசிய மொழியில் பேசுவது.
1: பரிபாஷை
0: ரகசிய மொழியில் பேசுவது.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: வழங்கும் மனதோடு ராகம்.
4: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணி August 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
5: சொல்லும் நேரம் காலை 7:26 இணைந்திருக்கிறோம் சுகமான காலையில்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: அன்பு நேர்களே, காலை 8 மணிக்கு வரவிருக்கிறது கோடி பண்பலையில் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில வழக்கமா பேசுற மாவட்ட நேர்களை தவிர்த்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் கேரள மாநில நேயர்களையும், நியூஸ் ஆன் ஏர் வழிய இணையத்தோடு இணைந்திருக்கக்கூடிய வெளி மாநில வெளிநாட்டு நேயர்களையும் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது உங்கள் அன்பலை கோடை பண்பலை. தனது அன்பு நேயர்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது சுகமான காலை.

0: உங்கள் சிந்த இலிசை சந்தங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: இந்த நேரம் இந்த நேரம்
0: 7:37 நிமிடம்.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21-24 கோவை கொடிசியாவில்
3: 3 அரங்குகள், 220-க்கும் மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260-க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: வழங்கும் மனதோடு ராகம்.
8: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.

0: பூமக்ஸ்ல இருக்காப்பா?
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வணக்கம்.
3: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அவருங்கள் அமைச்சரே. இனிமேல் என்னை தர்பார் முடிந்தவுடன் அரசவையிலேயே கட்டி போட்டு விடுங்கள்.
2: மன்னா, சிங்கத்தை எப்படி கட்டி போட முடியும்? ஏன் இப்படி திடீரென்று சொல்கிறீர்கள்?
3: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, சிங்கத்தை எப்படி கட்டி போட முடியும்?
4: சரி சரி, நீங்கள் என்னை சிங்கத்தோடு ஒப்பிட்டதற்கு நான் உங்களுக்கு ஒரு ஒப்பிட்டு தருகிறேன். சாப்பிடுங்கள், இதோ சாப்பிடுங்கள் அமைச்சரே, சாப்பிடுங்கள்.
2: ஆஹா, கொடுங்கள் கொடுங்கள் மன்னா, சூடாக இருக்கிறது, சுவையாக இருக்கும் போல இருக்கிறதே. மன்னா, நம்பி விட்டீர்களா? உங்களை போய் சிங்கத்தோடு எல்லாம் ஒப்பிடுவேனா?
3: என்ன அமைச்சரே, நானே நொந்து போயிருக்கிறேன், நீங்கள் வேறு ஏனையா?
2: என்ன மன்னா, நொந்து போயிருக்கிறேன், நூடுல்ஸ் ஆகியிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, ஏன் தர்பார் முடிந்தவுடன் அரசவையிலேயே உங்களை கட்டி போட சொன்னீர்கள்? அதை முதலில் சொல்லுங்கள்.
3: அமைச்சரே, அரசவையிலிருந்து என்னுடைய அரண்மனை வசிப்பிடத்திற்கு சென்றால் அங்கே ராணியார் இருப்பார், குட்டி இளவரசர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஐயா
2: மன்னா, மன்னா, அவர்கள் எல்லாம் அங்குதான் இருப்பார்கள், வேறு எங்கு இருப்பார்கள்?
3: அது இல்லை ஐயா, காலை நேரத்தில் சென்றால் அங்கு ராணியார் வேறு, நீங்கள் நாட்டிற்குத்தான் மன்னர், வீட்டில் தந்தை, குட்டி இளவரசர்களை குளிக்க வையுங்கள், அவர்களுக்கு யூனிஃபார்ம், ஷூ, ஷாக்ஸ் இதையெல்லாம் மாட்டி விடுங்கள், ஸ்கூல் வேன் வரும், ரோட்டிற்கு சென்று காத்திருந்து ஏற்றி விடுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஐயா. அதோடு விட்டால் கூட பரவாயில்லை, மாலை 3:30-4 மணி அளவில் எல்லாம் நான் எவ்வளவு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பேன். ஸ்கூல் வேன் வரும், ரோட்டிற்கு சென்று குட்டி இளவரசர்களை அழைத்து வாருங்கள் என்று வேறு சொல்லுகிறார் ஐயா. அது மட்டுமா, பள்ளியில் வேறு அவ்வப்போது பேரண்ட்ஸ் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங் என்று ஏதாவது ஒன்றை வைத்து விடுகிறார்கள், அதற்கும் சென்று வாருங்கள் என்று சொல்லுகிறார் ஐயா. நான் நாட்டின் மன்னரா அல்லது வேறு என்ன அமைச்சரே?
2: குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும், செய்துத்தான் ஆக வேண்டும். அண்ணா, நாட்டிற்குத்தான் நல்ல மன்னராக நீங்கள் இல்லை, குடும்பத்திற்காவது நல்ல குடும்ப தலைவராக இருங்கள், நல்ல தந்தையாக இருங்கள் குட்டி இளவரசர்களுக்கு.
3: அமைச்சரே, நீங்கள் வேறு ஏனையா? ஆனால் ஒன்றை அமைச்சரே, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வெகுவாக மாறிவிட்டன, முன்பு இருந்த பள்ளிக்கூட சூழலே இப்பொழுது இல்லை ஐயா.
2: அது வேண்டுமானால் உண்மைதான் மன்னா. மன்னா, நீங்கள் இப்படி சொன்னவுடன்தான் நான் அண்மையில் கேட்ட ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது, சொல்லட்டுமா?
3: அப்படியா, சொல்லுங்கள் அமைச்சரே, எது தொடர்பான கவிதை?
2: இதோ இப்போது நீங்கள் சொன்னீர்களே, பள்ளி சூழல் எல்லாம் அன்றைய சூழல் போல் இல்லை என்று. அதனால் 70, 80, 90களில் வாழ்ந்தவர்களின் பள்ளி பருவத்தை நினைவுக்கு கொண்டு வரும், கண்முன் கொண்டு வரும் ஒரு அழகான கவிதை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பார்த்தேன், கேட்டேன், பகிரட்டுமா?
3: அமைச்சரே, ஏற்கனவே நாம் பேச ஆரம்பித்து 3 நிமிடங்கள் ஆகிவிட்டன, மூச்சு விடாமல் கவிதையை சொல்லி முடியுங்கள், பார்க்கலாம்.
2: பீட்டி வாத்தியார் விசில் சத்தம், பிரேயர் நடக்கையில் இசை சத்தம், பீரியடு முடிந்தால் மணி சத்தம், இப்படி 1000 ஒளிகள் தரும் என் பள்ளிக்கூடம் போதி மரம்.
3: ஆஹா,
2: காலம் தாழ்த்தி வந்ததற்காய் கையில் அடிகள் வாங்கியதும், கணக்கு நோட்டை மறந்ததற்காய் காதை திருகி அனுப்பியதும், படங்கள் சரியா இல்லை என்று அறிவியல் ஐயா குட்டியதும், கவிதை படித்து முடித்ததுமே வகுப்பே கைகள் தட்டியதும், இன்னும் இன்னும் இருக்கிறது சுகமாய் எனக்கு வலிக்கிறது, பிடி பீரியடு வரும் என்று பிரியத்தோடு காத்திருப்பேன், கணக்கு டீச்சர் கடன் வாங்கி என் கனவில் மண்ணை போட்டிடுவார். ஒருவர் சோற்றை ஒருவர் உண்ட ருசிதான் இன்னும் கிடைக்கவில்லை, மாங்காய் விற்ற அம்மாவிற்கு கடன்தான் இன்னும் அடைக்கவில்லை, ப்ராகிரஸ் கார்டு வாங்குவதற்கு அப்பா அம்மா வந்ததில்லை, பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு போட்டு குற்றச்சாட்டு சொன்னதில்லை.
3: அருமை அருமை அமைச்சரே.
2: பள்ளிக்கூடமே கடைகள் நடத்தி சீருடை விற்பனை செய்ததில்லை, சூவும் சாக்ஸும் போட்டால்தான் நீ மாணவன் என்று சொன்னதில்லை.
3: பலே பலே,
2: எல்லா வகுப்பும் சிறப்பாயிருக்கும், சிறப்பு வகுப்பே நடந்ததில்லை. கலைகள் எல்லாம் கற்றுத் தேர்ந்தோம், கல்ச்சுரல்ஸ் நடத்தி குதித்ததில்லை, பிட்டும் கட்டும் அடித்ததில்லை, பில்டிங் ஃபண்டே கொடுத்ததில்லை. நவீனமயமாகிவிட்ட கல்விச்சாலைகளில் இன்று படிக்கும் பிள்ளைகளே, ஒன்று மட்டும் சொல்வேன், கேளுங்கள். ஒழுங்காய் நாளும் பள்ளி சென்று உள்ளேன் ஐயா என்றதனால் ஊரே இன்று என்னை பார்த்து நலமா ஐயா என்கிறது.
3: ஆஹா,
2: எத்தனை சிரமம் வந்தாலும் பள்ளி செல்ல தவறாதீர், தகுதிக்கெல்லாம் முதல் மகுடம் கல்வி என்பதை மறவாதீர்.
3: ஆஹா, அருமை அருமை, சிறப்பு அமைச்சரே, மிக சிறப்பு. நீங்கள் படித்த கவிதையை கேட்க கேட்க நாம் பள்ளி சென்ற அந்த காலத்திற்கே சென்று வந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டது அமைச்சரே. மேலும் இன்றைய கல்வி சூழல் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது என்பதையும் நம்முடைய மனதில் நிறுத்தியது அமைச்சரே. ஷபாஸ் ஷபாஸ். அமைச்சரே, என்ன அமைச்சரே, பேசிக் கொண்டிருக்கும் போதே என்னை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: அண்ணா, துவக்கத்தில் நீங்கள் தானே சொன்னீர்கள், அரசவையை விட்டு வெளியே சென்றால் ராணியார் வேலை வேலையாக வைக்கிறார் என்று, நீங்கள் தானே கட்டி போட சொன்னீர்கள், அதனால் தான்.
3: அமைச்சரே, ஒரு பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாதாய்யா?
2: மன்னா, நான் உங்கள் பேச்சை எப்போது மீறி இருக்கிறேன், வரட்டுமா? வருகிறேன்
5: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார், வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன

0: தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: மலர்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம்.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
5: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: பண்புலை சொல்லும் நேரம் காலை 7:46. அன்புடையர்களை, இன்று முற்பகல் 11 வரவிருக்கிறது பாட்டு பட்டாளம். இன்றைய நிகழ்ச்சியில என்ன சிறப்புனா, நீங்க ஒரு பாடல் கொடுப்போம், அந்த பாடல் எந்த வரியில நிக்குதோ அடுத்து தொடர்ந்து எந்த வரி எடுக்கணும், எந்த வார்த்தையில தொடங்கணும் அப்படிங்கறதா. நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடணும், அதுதான் இன்றைய பாட்டு பட்டாளம். சரி, சுகமான காலை நிகழ்ச்சியில இனி இந்த நாள்ல அன்றெல்லாம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத திரும்பி பார்க்க வருது இன்று அன்று கேட்கலாமா?

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று ஆகஸ்ட் 22 தொலைக்காட்சிகள் சொல்லுவது எண்ணற்ற வரலாறுகள். காற்றிலே வெறும் குரல் ஒலியை மட்டுமே கேட்டு வந்த மக்களுக்கு காணொளியையும் வழங்கியது நமது அறிவியலாரின் சாதனைகள். அதற்கு ஆரம்ப நாட்களில் அடித்தளமிட்ட பெருமை இங்கிலாந்தின் BBCயை அதிக அளவில் சாரும். உலக அளவில் எண்ணற்ற நாடுகளை பிடித்து வைத்திருந்த காரணத்தினால் இங்கிலாந்து நாட்டுக்கு அது ஒரு சுய கௌரவம். அதனால் விளைந்தது இந்த BBC நிறுவனம். அதன் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதிதான் தொலைக்காட்சி சேவை. அதன் மூலம் அது ஆக்கிரமித்ததும் பல நாடுகளின் செய்மதி நிகழ்வுகளை இன்று உலகளாவிய வளர்ச்சி பெற்றதற்கு BBCயின் அன்றைய அதீத முயற்சிகளே ஒரு வகையில் காரணம். இங்கிலாந்தில் தொலைக்காட்சி சேவையை BBC நிறுவனம் முதன் முதலாக சோதித்து பார்த்த தினம் 1932 இதே நாளில் அன்று. இலங்கையில் பிறந்த இங்கிலாந்து நாட்டின் வம்சாவளியைச் சேர்ந்தவர் இவர். மிகச்சிறந்த கட்டிடக் கலைஞர். அது மட்டுமல்ல, இவர் ஓர் சிற்பி, ஓவியர், நூலாசிரியர், ஆராய்ச்சியாளர், கலைத்திறன் ஆய்வாளர் என பல பரிமாணங்கள். ஆனந்த கெண்டிஸ் குமாரசாமி என்பது இவர் பெயர். வேற்று நாட்டை சார்ந்தவராயினும் தான் பிறந்த இலங்கைக்காக பல பணிகளை செய்தவர். அந்த நாட்டின் விடுதலைக்காகவும் பெரிதும் உழைத்தவர். தனது கலை சேவையின் மூலமாகவும் இவர் உலக அளவில் அறியப்படுகிறார். 1907 இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் தனது கலை சேவைதனை புரிந்து வந்தார். இந்தியாவின் விடுதலை போராட்டத்திலும் இவரது ஈடுபாடு உண்டு. ரவீந்திரநாத் தாகூர் அவரது சகோதரி நிவேதிதையுடன் நட்பு கொண்டிருந்தார். கலா யோகி ஆனந்த குமாரசாமி பிறந்தது 1877 இன்றைய நாளில் அன்று. மக்கள் தொகை பெருக்கம் உலகத்தினை அச்சுறுத்திக் கொண்டிருந்த நேரம் அது. இதனால் உலக அளவில் ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்தார் ஒருவர். இன்னும் இன்னும் மக்கள் தொகை இப்படியே பெருகிக் கொண்டு போனால் இந்த புவிக்கோளம் தாங்குமா யோசித்தார். அதனால் கருத்தடை மாத்திரை ஒன்றினை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டி அதில் வெற்றியும் கண்டார் அவர். யார் அவர்? அமெரிக்காவைச் சேர்ந்த கிரகோரி குட்வின் பின்கஸ் என்பவர். மிகச்சிறந்த உயிரியலாளர் இவர். கருத்தடை மாத்திரைகளின் கண்டுபிடிப்பு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாலும் அந்த நாட்களில் தவறுகள் பல நடப்பதற்கும் காரணமாக இருந்தன என்கிறார்கள் சில அறிவியலாளர்கள். ஆயினும் அறிவியல்

0: உலகம் இவருக்கு எண்ணற்ற விருதுகளை வழங்கி கௌரவித்தது. கருத்தடை மாத்திரை கண்டுபிடிப்பில் முழு வெற்றி கண்ட அமெரிக்க உயிரியல் ஆராய்ச்சியாளர் கிரகோரி குட்வின் பின்கஸ் இறந்தது 1967 இந்த நாளில் அன்று. 1485 இறந்த இங்கிலாந்து மன்னன் 3rd Richard, 2014 இறந்த கன்னட எழுத்தாளர் U.R. அனந்தமூர்த்தி ஆகியோரின் நினைவு தினமும் இன்று. பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனியார் நாயக்கர்களிடமிருந்து வாங்கிய நிலத்தில் அமைத்த ஓர் நகரம், அது இன்று உலக அளவில் எண்ணற்ற சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஓர் பெருநகரம். உலகின் 2வது மிக நீண்ட கடற்கரையை கொண்டது இதன் சிறப்பு. பிரிட்டிஷ் இந்தியாவின் ஓர் முக்கிய அங்கம் வகித்த பெருமை இந்த நகருக்கு உண்டு. எண்ணற்ற தொழில் வளங்களையும் சுற்றுலா தளங்களையும் கொண்டு சிறந்து விளங்குகின்றது தமிழகத்தின் தலைநகரமாய் அது இன்று. 1639 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியார் சென்னை நகரத்தினை உருவாக்கிய நாள் இன்று. அதனால் இன்று சென்னை தினம் என்று அழைக்கப்படுவதும் உண்டு.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: காலை 8:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம்.
5: நேரம் காலை 7:53. கருத்தான தகவல்களையும் கனிவான கானங்களையும் தந்து இவ்வேளையை சுகமான காலையாக்கி நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சி. மீண்டும் சுகமான காலை மலரும் நாளை காலை 7 மணிக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வாழ்க்கையை அழகாக்குவது பெரிய நிகழ்வுகள் அல்ல, சிறிய தருணங்களை அன்போடும் மகிழ்வோடும் வாழும் மனமே எனக்கு உரி. விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.

0: காலை கேட்டோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

அன்பு நேர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரவிருக்கிறது வானவில். வானவில் இன்று உங்களுக்கு தந்திருக்கும் வண்ணம், உங்களுக்கு பிடித்தது எது? கிராமத்து வாழ்க்கையா, நகரத்து வாழ்க்கையா? விவாதமன்ற வானவிலாக தூரத்து சொந்தங்களை சந்திக்க வருகிறது. மங்களன் வங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடராக முன்வாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேர்களே.

விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் சேலம் அணியையும் நெல்லை மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ஆதிரடி தள்ளுபடி.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே, மகிழ்ச்சியுடன் புறப்படும் இளந்தளிர்கள், மழலை தளிர்போல் துளிர்விடும் அன்பு உறவுகளின் உன்னத உணர்வுகள், உணர்வுகளை கொண்டாடி உள்ளங்கள் மகிழச் செய்ய கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று இசைக்க இருக்கிறது துரத்து சந்தங்களுக்காக. உறவுகள் அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 26 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 29 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பேசிய இன்னைக்கு மனதோடு ராகம் சனிக்கிழமை அப்படின்னாலே தூரத்து சொந்தங்கள் தாங்க. அந்த தூரத்து சொந்தங்கள் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமான மாவட்டம் நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின்

0: பகுதி மாவட்ட நேயர்கள் அனைவரும் அழைக்கலாங்க. அப்போ நாங்கள்லாம் கூப்பிடக்கூடாதா? நாங்களாம் வெளி மாநிலத்தில் இருக்கோங்க, அப்போ நாங்கள் கூப்பிடாமலாம் நீங்களும் தாராளமாக கூப்பிடலாம். அடடா, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோமே, நியூஸ் ஆன் இயரில் கேட்டுட்ருக்கோமே, அப்போ நாங்கள் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? தாராளமாக நீங்களும் கூப்பிடலாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் அன்புறவு யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம், காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: துபாயில இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் எஃப்எம் சதீஷ்குமார்.
0: எப்படி பாருங்க, துபாய் போனாலே எஃப்எம் சதீஷ்குமார் அப்படிங்கிற சொல்றது வந்து.
1: சின்ன வயசுல இருந்து வானொலி கேட்டு கேட்டு என்னோட பேரை மாத்திட்டு வானொலி தான் அறிவுபூர்வமாக வாழ்க்கையை வளர்த்துட்டு இன்னைக்கு துபாய் வரைக்கும் வர வச்சிருக்கு.
0: தான்
1: காரணம் நிறைய
0: அதை கேட்கறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க சதீஷ்குமார்?
1: இங்க வந்து போர்மனுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்துருக்கேன், கன்சல்டன் கம்பெனி.
0: சரிங்க சரிங்க. துபாய் எப்படி இருக்கு? நம்ம ஊரை போல வருமா அப்படின்னுவாங்கல்ல. இருந்தாலும் எங்க ஊரு போல வருமா அப்படிதானே?
1: நம்ம ஊர் மாதிரி வர, ஏன்னா இங்க உள்ள கொஞ்சம் காற்றுகள் வந்து மாற்றங்கள் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது.
0: சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ்குமார் உங்கள்ட்ட பேசுனது. என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜனநாயக படத்திலிருந்து பாடு போறேன்.
0: பாடல் வந்துட்டே இருக்க கொடை பண்புகளின் 1.5. நன்றிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: கோடை பண்பலை நொறுபள்ளியாய்ந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
10: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
8: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
12: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
13: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு செய்தி, நான் வந்து ஒரு உளவியல் நிபுணருடைய சொற்பொழிவில் கேட்ட ஒரு தகவல். அவர் ஒரு தகவல் சொன்னார். என்ன சொல்றாரு, ஒரு கணவன் மனைவியோட உரையாடும் போது மனைவியோட பிரச்சனைகளை முழுசா கேட்டுட்டு பிறகு தீர்வு சொல்லணும். இப்போ உங்களுக்கு தெரியும், கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க. இந்த வீட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு, அலுவலக வேலைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அலுவலகத்தில் அவங்க வித்தியாசமான நபர்களை எல்லாம் சந்திக்கிறாங்க. இந்த பிரச்சனையை யார்கிட்ட வந்து சொல்லுவா? ஒரு பெண்ணு தன்னுடைய கணவன்கிட்ட வந்து சொல்றா, என்னால் முடியலைங்க, 9:30 பஸ்ஸுக்கு போயிடலான்னு கணக்கு பண்ணி காலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு பேக் பண்ணி எனக்கு பேக் பண்ணி இடுப்பு சேலையை கூட அப்படியே சொருகிக்கிட்டு நான் ஓடுறேன். இந்த 9:30 பஸ் 9:30 தானே வரணும், அவன் எப்படி 9:25 எடுக்கலாம்? ஒன்னை கேட்டுக்கிட்டு எடுப்பான், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போகணும், உனக்கு எப்போவுமே லேட்டு. இப்போ இந்த வார்த்தையில் அவள் காயப்படுவாளா இல்லையா? நான் உங்ககிட்ட என்னுடைய வருத்தத்தை சொல்லலான்னு வந்தால் நீங்கள் பாருங்கள். இதை விட கொடுமை, எங்கள் ஆஃபீஸில் எங்கள் பாஸ் என்ன பேச்சு பேசுகிறாரு தெரியுங்களா? என்ன ஹார்ஷாக பேசுனார் தெரியுங்களா? என்னமோ அர்த்தங்க, அதெல்லாம் என்னால் வாய் திறந்து சொல்ல முடியாது. அப்படி பேசுகிறார் அவர். இப்போ கணவன் என்ன சொல்லணும்? கணவன் அப்போ ஒன்றுமே சொல்லப்படாது, எல்லாம் சொல்கிற வரைக்கும் முழுசாக கேட்கணும். அப்படியா? அப்புறம் சரி, ரைட்டு, எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னம்மா சொல்லிட்டியா? ஆ சரி, நான் ஏதாவது சொன்னால் இப்போது உனக்கு அதை கேட்குற மனோநிலையில் இருக்கிறியாம்மா? இல்லை நான் அப்புறம் சொல்லட்டுமா? அந்த மனைவி அப்படி சொன்ன உடனே சொல்லுவாள், சொல்லுங்கள், உங்கள்கிட்ட தானே சொல்ல முடியும், நீங்கள் தானே எனக்கு சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் ஒரு காப்பி குடிச்சிட்டு வந்து கேட்குறேன் அப்படின்னு உடனே நான் உடனே காப்பி போட்டு தட்டுமா? கணவனே அப்படி கேட்டுட்டு நீ சொன்ன உண்மைதான், பஸ்ஸு சீக்கிரம் போயிட்டா உனக்கு கஷ்டம்தாம்மா, என்ன பண்ணுறது, நீங்கள் அப்படி தான் பாரு, 9:30 பஸ்ஸை 9:25 எடுத்துடுறாங்க,

0: நம்ம அவங்கள திருத்த முடியுமா? நாம் வேணா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போகலாமான்னு நம்ம யோசிக்கலாமா? நான் வேணா வேணா ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம 9:20 நீ போயிட்டேன்னு வச்சுக்கா, அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டார்ல. இதுதான் ஒரே வழின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பாஸ் சொன்னார் இல்லையா, அவர் என்ன கோபத்தில் இருந்தாரோ அவர் அப்படி தான் பேசுவார். இன்றைக்கி எல்லா மேலே இருக்கிறவங்களும் அப்படி தான் பேசுவாங்கம்மா. என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட நம்ம சம்பளம் வாங்குகிறோம். அவங்க பார்த்து நம்மளை போகணுன்னு சொன்னால் போக வேண்டியது தான். ஆ, நீ என்ன பண்ணுவேன், சரி பெருசாக எடுத்துக்காத, இப்படி பேசினாதானே சரியாக இருக்கும். இப்போ ஒரு தொகுத்து சொல்லட்டுமா, நீங்கள் எந்த அறிவுரை சொல்வதாக இருந்தாலும் முழுக்க கேட்டுட்டு சொல்லுங்கள். நடுநடுவிலே அங்கங்கே உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை அப்படி அப்படியே விடாதீங்க. என்ன சீக்கிரம் போயிருக்கலாம், பாசனா அப்படி தான் பேசுவார், நீ ஏதாவது வம்புத்தனம் பண்ணியிருப்ப, நீ சரியாக செய்ய மாட்டேன். இதுதான் சார் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. நான் ஏதோ ஒன் சைடடாக வந்து மனைவியை மட்டும் ஆதரித்து கணவன் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு இதுக்கு நேர்மாறாக ஒன்று சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, ஒரு காரில் வந்து கணவன் ஓட்டிகிட்டு போகிறாரு. கார் ஓட்டிக்கிட்டு போகும்போது மனைவிக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு. என்ன, நம்ம கணவருக்கு ரூட்டு சரியாக தெரியலேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த கணவன் அப்படி ஓட்டும் போது அந்த அம்மா, ஏங்க என்ன நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்களா, உங்களுக்கு இந்த ரூட் தெரியல, நான் சொல்கிறது கேளுங்க, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதை எந்த இடம்னு கேளுங்க அப்படின்னா கணவன் இரிட்டேட் ஆகிடுவான். அந்த அம்மா தானே செல்ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் அடித்து ரூட்டை கேட்டு ரூட்டை கண்டுபிடிச்சி அங்கே போங்கன்னு நிறுத்தி வச்சாச்சுன்னா கணவன் அப்செட் ஆகிடுவான், மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான், மனைவி இடத்துல பேச மாட்டான். இப்போ அந்த பெண் என்ன பண்ணணும், அவர் தப்ப போகிறாரு போட்டும் பேசாமல் இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து அவனே, ஏம்மா நான் ரூட் ஏதாவது மாறி வரேன்னா, எனக்கு கூட அப்படி தாங்க தோணுது, நாம் வேணா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நாம் வேணா யாக்கா ஃபோன் பண்ணி கேட்போமா. இது எப்படி ஒரு சப்மிஷன், கேளு அப்படின்ட்டானா விஷயம் முடிஞ்சு போச்சு, இல்லை வேண்டாம் நானே கண்டுபிடிச்சி போகிறேன்னா போட்டும். அந்த ஆணோட குணம் என்னன்னு கேட்டால், அவனாவே அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போனதாக இருக்கணும், தன்னுடைய முழு வெற்றியாக இருக்கணுமே ஒழிய ஒரு இரவல் வெற்றியாக இருக்கிறத ஆண்களால் ஏற்க முடிவதில்லை. இதை உலகியல் நம்ம என்ன சொல்கிறாங்க, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன். ஒரு ஆணுன்னா இப்படி இருப்பான், ஒரு பெண்ணுன்னா இப்படி இருப்பாங்க. அவங்க சொல்லும்போது பொறுமையாக கேட்டுட்டு கடைசியாக தான் சொல்ல வேண்டியதை கணவன் சொல்லணும். அவங்க ஒரு காரியத்தில் இறங்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப அதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் அந்த வேகம் குறைஞ்சு வரும்போது தான் மனைவி சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும். இந்த மாதிரி அந்த பேர் அந்த தம்பதிகள் பிளான் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா 60தான் கல்யாணம் 80தான் கல்யாணம் ரொம்ப பயமுறுத்துறேன், கவலைப்படாதீங்க, அடுத்த ஜென்மத்திலே அவங்க புருஷ முடியாட்டியை வந்து பிறப்பாங்க.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: எட்டு மணி 18 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மேடம் சென்னை அழகர் பேசுறேன்.
2: அழகர் சென்னை, நீங்க எப்படி நியூஸ் ஆன் இயர்ல கேக்குறீங்களா இல்ல ஆன்லைன்ல கேக்குறீங்களா?
3: ஆன்லைன்ல மேடம். ஆன்லைன்.
2: சரிங்க சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அழகர்?
3: மேடம் நான் ஆர்மி சர்வீஸ்ல இருக்கேன் மேடம்.
2: சர்வீஸில் இருக்கீங்களா? அடடா, நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு ஆர்மி மேன்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். சரிங்க சரிங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய மக்களை வந்து சந்திச்சிருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து அடடா என்ன இப்படி இருக்காங்க, நம்ம இவ்வளோ வந்து இவங்களுக்காக இவங்களுடைய பாதுகாப்புக்காக நிறைய வேலைகள்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சரிங்க சரிங்க. அதனால் வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மதிப்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அன்பானவர்கள் அதே தானே? சரிங்க சரிங்க அழகர். உங்கள்கிட்ட பேசுனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்? சரிங்க, பாடலும் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 நன்றிங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.

0: நடப்பு ஆண்டு
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
4: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
4: நமது கோடை பண்பலை 100.5.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: கோடைப்பன் விலை 1.5
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வழங்கும் மனதோடராகும்.
1: மனதின் சீராகம் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருபுளி ஐந்தின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. யார் இப்ப இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் நம்பி இடைத்தரு மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்கெல்லாம் எப்படி இருக்கேன்?
1: நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் ஐயா.
2: மகிழ்ச்சியா இருக்கிறது.
1: ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
2: ஆமா, நானும் எனக்கு இணைப்பு, அதாவது இணைப்புக்கு முயற்சி பண்ணுவேன். தாமதமானாலும் கொஞ்சம் பின் வாங்கிக் கொள்றேன்.
1: சரிங்க சரிங்க சரிங்க, பரவாயில்ல. இன்னைக்கு பேசணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாள் பேசல, அப்படிதானே? சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு வணக்கம் சென்னை படத்துல இருந்து சென்னை சிட்டிசன் ஒரு பாடல். இன்னைக்கு சென்னை நாளாச்சு, அதனால அந்த பாடலை உங்கள் கைங்கிருக்கு நீங்களும் நானும் நேயர்களும் நிலைத்தாரும் சேர்ந்து கேட்க விரும்பும் நான் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க ஐயா. பாடல் வந்துட்டு இருக்க கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
10: நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
11: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்ணலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: எட்டு மணி 39 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுபுள்ளி 5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
4: வணக்கம் மேடம், மும்பையில இருந்து அனில்
2: முகமதுங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சமையல்
4: இன்னைக்கு?
2: பரவாயில்ல, சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க காலையிலயே. சரிங்க. பொழுதுபோக்குக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க? எஃப்எம் தாங்க எங்களுக்கு எப்பயுமே. யாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, நாங்கள் எஃப்எம் கேட்டுட்டே இருப்போம். அப்படிங்கிறீங்களா?

0: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: இட்லி கடையிலிருந்து எஞ்சாமி தந்தாங்க
0: பாடல் வந்துட்டு இருக்கு. கொடை பண்புலை நெருப்புள்ளி 5 இருந்து நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: தேசத்து பயணம், அதில் கூட எஃப்எம்மோட பாடல்கள். அப்பா, நினைக்கும் போதே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பணி அவங்களுக்கு மேலும் மேலும் தொடரணும், பல ஆண்டுகள் இவங்க கடக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமிஷன் வானவில் வர இருக்குதுங்க. 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமிஷன் வானவில். வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் உங்களுக்கு பிடித்தது எது? கிராமத்து வாழ்க்கையா, நகரத்து வாழ்க்கையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர இருக்குதுங்க 9 வானவில்.
2: கோடை பண்பலை 5 சைபால்
3: முகத்தில் வருவார் சைபால் சரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயை திறக்கிறதில்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார். குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்கள் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுது, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார். இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் 2 கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் 2 சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார். உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன். அவர் மேலேயும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன். கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளோ பெரிய மகானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்லை. அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்கள தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி செய்கைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம்

0: வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு. இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: தொலைந்து போகும் பல உறவுகளுக்கு மத்தியில் இதயத்தின் அருகே இனிய நினைவுகளால் இன்னிசை மேடை அமைத்து அதில் நினைவு ஓவியங்களை தீட்டி உறவுகளின் உற்சாக நிமிடங்களுடன் பயணித்து உணர்வுகளை மகிழ்வோடு மெருகேற்று நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்.
2: இன்று நம் கொடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் சிரிச்சிருக்கும்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.

மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்தா அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு செய்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03 நிமிடம்.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில், கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்கால.
6: சுத்தமான காற்று, சுயநலம் இல்லாத சொந்தங்கள், கண்களுக்கு குளிர்ச்சியான வயல்வெளிகள், ஆகா கிராமத்து வாழ்க்கையை அடிச்சுக்க எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சிலர் கிராமத்து வாழ்க்கையை பிடிக்கும்னு சொல்வாங்க. சொடக்கு போகிற நேரத்தில் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கை, கம்ப்யூட்டரோட போட்டி போடுற திறமை, இதெல்லாம் அடிச்சுக்க நகரத்து வாழ்க்கை அடிச்சுக்க வேறு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சிலர் சொல்வீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை எது? கிராமத்து வாழ்க்கையா, நகரத்து வாழ்க்கையா? செல்லவாங்க அறிமுகங்கள். 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமானோர் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜான் டி பிரிட்டோ.
7: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

0: கிராமத்து வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து பசுமையான சூழலில் எங்கிருந்தோ வீசுகின்ற ஈரக்காற்றோடு கலந்து தூரத்தில் இருக்கும் மலைகளையும் காடுகளையும் ரசித்தபடி ஒவ்வொரு விடியலிலும் கண்களுக்கு இதமான காட்சிகளோடு ஒவ்வொரு நாளும் உறவுகளோடும் தோழமைகளோடும் கலந்து கடந்து செல்கிறது. நகரத்து வாழ்க்கை வேலையின் நிமித்தம், வேலை பழுவின் நிமித்தம் அதிகாலை எழுந்தாலும் சூரியனை கூட பார்க்க நேரமில்லாமல் சுறுசுறுப்பாக சொல்லிக்கொண்டு ஓடிச் சென்று வாகனங்களுக்கு இடையே சிக்கி தவித்து புகையும் தூசியும் வியர்வையும் வேடிக்கையுமாக சுகாதாரம் மறந்த நிலையில் சூழ்நிலை கைதிகளாக வாழ வேண்டிய நிர்பந்தம். ஆனால் மறுபுறம் பார்க்கும் பொழுது இப்போதெல்லாம் கிராமங்களில் கூட வீடுகள், கடைகள், வாகன பெருக்கம், மக்கள் பெருக்கம் என்ற நிலையும் வந்துவிட்டது. ஒருபுறம் பார்க்கும்போது நகரங்களில் வாழ்வோர் பலர் சுத்தமான சுகாதாரமான சூழல்களை தங்களுக்காக உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இரு பக்கங்களிலும், அதாவது கிராமங்களிலும் நகரங்களிலும், பழமையான வாழ்க்கை இப்போது பார்க்க முடிவதில்லை. தொழில்நுட்ப வளர்ச்சி தற்போது நகரங்களை மட்டுமல்ல கிராமங்களை விட்டு வைக்கவில்லை. நாகரிகம் என்ற பெயரில் பக்கத்து வீட்டு உறவுகளை கூட தெரியாமல் இருக்கிறோம். இந்த நிலையில் உங்கள் நிலை என்ன சொல்ல பாருங்கள். கிராமத்து வாழ்க்கையா, நகரத்து வாழ்க்கையா? வணக்கம்
1: சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமிங்க சார். அன்பு நண்பன் நண்பர் காலை வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
1: நாங்கள் வந்து நாங்கள் விவசாயம் பண்றோம்ங்க. நாங்கள் கால் சேத்துல கால் வச்சாச்சே நகரத்து மக்கள் சோத்துல கை வைக்க முடியாதோடு, அதாவதுங்க நீங்க சொன்ன மாதிரி துவக்கத்துல சொன்ன மாதிரி கிராமத்துல வந்து இயற்கை காத்து, இயற்கை பசுமை எல்லாமே இருக்குதுங்க. அதாவது ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் வெளியே வரலைனா கேப்பாங்க, ஏன்னா அந்த வீட்டுக்காரர் வெளியே வரல, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும், அவரை போய் பாருங்கப்பா அப்படிங்கும்பாங்க. நகரத்துல வந்து அந்த மாதிரி ஒண்ணு யாரு எந்த வீட்டுல எது நடந்தாலும் பாத்துக்க மாட்டாங்க சார்.
0: பக்கத்து வீட்டுல ஆள் இருக்காங்களோ தெரியாது.
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார். எங்களுடைய வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிற நெல்லு செடி இந்த நெல்லங்காடு இதுல தான் வந்து நகரத்துல இருக்கிறவங்க வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க சார். கிராமத்து வாழ்க்கை தான் சார் சிறந்த வாழ்க்கைங்க சார்.
0: அதான் யாரோ ஒருத்தர் கேட்டாராம், நெல்லு அரிசி எல்லாம் வருது, அந்த நெல்லு மரம் எங்க இருக்குன்னு கேட்டாராம். ஆக நெல் வந்து மரத்தில் முளைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இன்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே? வணக்கம்.
2: எனது அன்பிற்கு இனிய அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்கையா.
0: சொல்லுங்கள் சிவா.
2: நகரத்து வாழ்க்கை தான் சிறந்தது நான் சொல்றேன். இப்ப இருக்க காலகட்டத்தில் இந்த விஞ்ஞான உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து செல்லணும்னா விரைவா செல்லணும். அதுக்கு நமக்கு என்ன தொடர் வண்டி தேவைப்படுது, வான்வழி வண்டி தேவைப்படுது. அரை மணி நேரத்துல வான்வழி வண்டியில சென்னை போயிடலாம். அதே போல பாத்தீங்கன்னா படிப்புக்கும் பாத்தீங்கன்னா நகரத்துலதான் உண்டான வசதிகள் நிறைய இருக்குது.
0: அருமை அருமை. ஆக எது தேவையோ அது இப்பொழுது உடனடியாக நகரத்தில் கிடைக்கிறது இல்லையா?

0: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காணவாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
2: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
1: எலக்ட்ரோடெக் 2026.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து
7: இணைந்திருக்கிறோம் வானவில்லில் விவாத அரங்கத்தில். இணைவது யார் இப்பொழுது? வருக. வணக்கம்.
8: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையை விட்டு மாரித்தாயனர். நல்லா
7: நலமா இருக்கிற மாரித்தாயமா சொல்லுங்க
8: சார். கிராமத்து வாழ்க்கை தான் நான் சொல்லுவேன் சார். நீங்க எந்த ஒரு பண்றனாலும் கிராமத்துல போய் ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு வாங்கிக்கலாம் சார். டவுன்ல போட்டுல கதவு திறக்கவே மாட்டாங்க சார். நானும் போய் அனுபவப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு தாத்தா பாட்டி கிராமத்துல இறந்துட்டாலும் நைட்டெல்லாம் தங்கிக்கிட்டு ஆட்டமும் பாட்டமும் சிரிப்போம் விளையாட்டும் அவ்வளவு கிராமத்து பாட்டை படிச்சுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. டவுன்ல ஒத்த ஆள் கூட இருக்க மாட்டாங்க சார் வீட்டுக்கார தவிர.
7: அருமையா சொன்னாங்க. ஆக வந்து உறவுகளின் மேன்மையை அதிகப்படுத்தும் உறுதிப்படுத்தும் ஒரு அருமையான இடம் கிராமம். யார் இப்பொழுது இணைப்பி வாங்க? வணக்கம். நல்லம்மா இருக்கிறோம் ராஜேஸ்வரி, சொல்லுங்க.
8: பொதுவான கருத்துனா நகரத்துல எல்லா வசதி கிடைக்குது, கிடைக்காம இல்ல. பள்ளிகள், மருத்துவமனைகள், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே கிடைக்குது. நம்ம மாவட்டத்துக்கு எங்க வேணா போயிட்டு வரலாம். ஆனா ஒரு கோழி குஞ்சு அடைச்சி வச்சு எல்லா தீவனம் கொடுத்து தண்ணி குடுத்துற மாதிரி இருக்கு நகரத்து வாழ்க்கை. இதே கிராமத்து வாழ்க்கை வந்து சுதந்திரமா சுத்துற மாதிரி இருக்கு. உறவுகளோட சேர்ந்து போகலாம், இயற்கையான காற்று கிடைக்கும், சுத்தமான தண்ணி கிடைக்கும்.
7: அருமையா சொன்னாங்க. அந்த கூண்டுக்குள்ள சிக்கி கொண்ட கிளிகள் போல, பறவைகள் போலதான் நகரத்து வாழ்க்கை என்று ராஜேஸ்வரி சொல்லி இருக்கிறாங்க. யார் இப்பொழுது இணைப்பில்? வரலாமே, வருக. சொல்லுங்கள் சந்திரசேகர்.
9: அதாவது இயந்திரத்தனமா நகர வாழ்க்கையில இருந்து நகர வாழ்க்கையோட இயற்கையான கிராமத்து வாழ்க்கை பிடிச்சதுங்க. எல்லாமே நகரத்துக்கு கிராமத்துல இருந்தா வருதுங்க. காலையில கோழி, இயற்கையான கோழிக்கு ஒரு சத்தத்துல இருந்துங்க, அம்மா தெளிக்கிற சாணம், கோலம் போடுறதுங்க, எல்லாமே கிராமத்துல இருந்தா வருதுங்க. அதனால கிராமம் தாங்க எனக்கு பிடிச்சிருக்குங்க.
7: அருமையா சொன்னாங்க. அந்த அருமையான அந்த மனத்தோடு, கிராம மண் மனத்தோடு வாழக்கூடிய அந்த ஒரு அருமையான வாழ்க்கை, சுத்தமான காற்று, சுகாதாரமான ஒரு வாழ்க்கை, இது நகரத்தில் கிடைக்கிறதா கேள்வி எழுந்திருக்கிறது. யார் இப்பொழுது? வணக்கம்.
10: வணக்கம்,
7: சொல்லுங்கள்.
10: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம், பேச்சி முத்து.
7: சொல்லுங்கள் பேச்சி முத்து.
10: எனக்கு பிடிச்சதுன்னா ரெண்டுமே சொல்லுவேன் சார். கிராமத்து வாழ்க்கையை சொல்வேன், நகரத்து வாழ்க்கையை சொல்வேன். நகரத்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு நினைச்ச பொருள் எல்லா தேவைகளையும் உடனே பூர்த்தி செய்யலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ வசதி எல்லாம் அது ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கிராமத்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மன நிறைவு, உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே இருக்குது.
7: ஆக உடல் ஆரோக்கியம் இருக்கும்பொழுது மருத்துவமனைகள் தேவையில்லை. அருமையாக சொன்னாங்க.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
4: இரைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
5: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 ஆகஸ்ட் 21 முதல் 24 வரை கோவை கொடிசியாவில்.
6: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
5: எலக்ட்ரோடெக் 2026.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9524936156.
13: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
14: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.

0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: ராக நீரோடை உங்கள் கோடை பண்பறை 100.5 விவாத அரங்கத்தில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
3: சொல்லுங்க ஐயா.
4: சேலம் இட்டாபுதூர் மலர் ராஜா ஐயா.
3: சொல்லுங்க மலர் ராஜா
4: ஐயா. நம்ம நகரத்துல வந்து தேவைகள் வந்து உடனே கிடைச்சா கூட கிராமத்துல வந்து பயப்படாம வாழ்ந்துட்டு வந்தாங்க ஐயா. பயந்து பயந்து வாழறதா இருக்குது இங்க இந்த
3: நகரங்கள்ல.
4: ஆமாங்க ஐயா. அதே மாதிரிங்க அங்க வந்து ஒரு நாய்க்குட்டி நம்ம வளர்த்துற இறந்து போனா கூட 4 பேர் வந்து விசாரிச்சு போவாங்க. இப்ப இங்க மனுஷனே போனா கூட எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேங்கிற மாதிரிதான் இருக்கு.
3: தெரிஞ்சா கூட போக மாட்டாங்க.
4: ஆமாங்கய்யா.
3: சரி சரி, அருமையா சொன்னாங்க. இந்த உறவுகள் பாருங்க, கிராமங்கள்ல நம்பி கதவை திறந்து போட்டு நம்ம எங்கேயோனாலும் போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு வரலாம். அந்த வீடு அப்படியே பத்திரமா இருக்கும், அங்குள்ள பொருட்கள் பத்திரமா இருக்கும். அதான் அதான் சொல்றேன், அந்த மாதிரி இது இன்னைக்கு நகரங்கள்ல இல்லையே. யார் இப்பொழுது இணைப்பில் வருங்க? வணக்கம்
5: அன்பு நண்பருக்கு. இனிய காலை வணக்கத்தோடு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியில் சின்னியம்பாளையம் என்ற அழகிய கிராமத்தில் இருந்து
3: பேசுவது.
5: கிராமத்து வாழ்க்கை தான், ஏன்னா தேவையற்ற தேவைகளை தவிர்க்கும் மனிதர்கள்,
3: அருமை
5: வெள்ளந்தி உள்ளங்கள், முகம் தெரியாதவர்களுக்கு உதவக்கூடிய மனிதர்கள், அதை விட ஒப்பீடு இல்லாத வாழ்க்கையை வாழ்பவர்கள்.
3: அவன் எப்படி இருக்கான்?
5: நகரத்தில் அப்படி இல்ல சார். காற்று கூட தன் இல்லங்களுக்கு வரக்கூடாது என்று கதவுகளுக்கு உத்தரவு போட்ட மேன் மக்கள் வாழக்கூடியது. கிராமத்துல அனைத்து வீடுகளும் என்னைக்கு நீங்க இருக்கும். நகரத்துல நீங்க எந்த சமயத்துல பார்த்தாலும் அத்தனை வீடு தாத்திதான் இருக்கும் கதவு. ஏன்னா அப்படி வாழ்றவங்க அவங்க, பக்கத்து வீட்டுல யாருன்னே தெரியாத வாழக்கூடிய மனிதர்கள். ஆனா கிராமத்துல அப்படி இல்ல. நீங்க 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து கூட நீங்க போய் நின்னீங்கன்னா யாருங்க என்னன்னு விசாரிச்சு சாப்பிடுறீங்களா தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கக்கூடிய பண்பாடு மிக்க மக்கள் கிராமத்துல.
3: அது வந்து அது மட்டுமல்ல, உறவுகளை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் கிராமம் தான். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? பேருங்க பழனி. சொல்லுங்களம்மா.
6: வணக்கம் சார்.
3: நல்லா இருக்கிறோமா? இன்ஷால்லா. சொல்லுங்கம்மா.
6: சார், நகர்ப்புற வாழ்க்கையே சிறந்ததுங்க சார்.
3: அருமை. எப்படி சொல்றீங்க?
6: நான் ஆசிரியரா இருந்தேன் சார். இப்ப எலெக்ஷன் டியூட்டி போயிருந்தேன் சார். நட்டம் பக்கத்துல கோபால் பட்டிங்க போயிருந்தேன் சார். அங்க எலெக்ஷன் முடிஞ்சு பெட்டி எடுத்த 12:30 ஆயிடுச்சு சார் நைட்டு.
3: சரி சரி.
6: ஒரு ஒரு போக்குவரத்து வசதி ஒண்ணுமே இல்லைங்க சார். ஒரு லேடிஸா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சார். அதே அந்த வெத்தலை குண்டுக்கு வரணும்னு சொன்னா சேர்றாங்க சார், யாருமே வரல, எல்லாமே பண்ணிட்டு எங்களுக்கு உயிர் பயம் ஆயிடுச்சு சார்.
3: ஆனாலும்மா அந்த கிராமங்கள்ல இருந்து நீங்கள் உதவி கேட்டதை கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. போக்குவரத்து வசதி என்பது இப்போது எல்லா கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.

நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பன்மலை நூறு பிளேண்டில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
6: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
10: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: இசையரசன் 100.5 இணைவது யார் இப்பொழுது விவாதரங்கத்தில்? வருக, வணக்கம். சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: தேவதாஸ்.
0: தேவதாஸ்
1: சார்,
0: சொல்லுங்க சார்.
1: நகர்ப்புறமா இது கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு நகர்ப்புறத்தை விட வந்து இந்த இதான் சார் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கு. பிள்ளைய வளர்க்க தீய
0: எங்க, பிள்ளைகளை வளர்க்க எங்க, கிராமமா நகரமா?
1: கிராமத்துலதான் சார் இயற்கையா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சரி சரி.
1: கிராமப்புறம் தான் சார் பிள்ளைகளை நம்ம வந்து தனிச்சோட கூட குடிச்சு கூட பள்ளிக்கூடம் போவாங்க, மாத்தணி சொல்லிப்பாங்க, வீட்டுல வீட்டு முன்னத்துல கோழி உப்புல எந்திருப்பாங்க, அடுப்பு அடுப்புல வச்சு சாப்பாடு சமையல் பண்ணுவாங்க, சிலிண்டர் ஆகாம இதுல வந்து சமையல் பண்ணலாம்.
0: அந்த மண் மனத்தோட விறகு பத்த வச்சு
1: இயற்கையாவும் பிள்ளைய வந்து இயற்கையாவும் விளாடுங்க.
0: சரி சரி.
1: வந்து நகரப்புறத்துல வந்து இயற்கை உள்ள வந்து விளாட முடியாது, வீட்டுக்குள்ளே விளாட முடியும். இது வந்து வெளிப்பட நல்லா விளாடுறதுக்கு செய்யறதுக்கு நல்லா சோதாவும் இருக்கேன்.
0: செல்போனோட விளாடுறாங்க நகரத்துள்ள மக்கள், கிராமத்துள்ள மக்களும் பழகி கொண்டு இருக்க தவிர்க்கப்பட வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில்?
2: ஐயா காலை வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்து இளங்கோங்க ஐயா.
0: சொல்லுங்கள் இளங்கோ
2: ஐயா. உண்மையை சொல்லுன்னா ரெண்டுமே சரியாதான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும்.
0: இரண்டுமே
2: என்னுடைய சொந்த ஊர் தாரமலை பக்கத்துல சிற்ற ஊர், சின்ன ஊர் வந்து பழக்கானூர், சின்ன கிராமம்
0: பழக்கானூர். நல்லா இருக்கு.
2: பழக்கானூர் அந்த அது என்னன்னா அதுல இருந்து நான் வந்து ஈரோட நோக்கி வந்து எதுக்கு தொழிலுக்காக.
0: ஏன்னா
2: இங்க தொழில் நகரம் மாநகராட்சி.
0: சரி.
2: அதுல என்னன்னா அங்க இருந்து கிராமத்துல போயிட்டா நல்லா கட்டில் கேட்டு கட்டில குடுத்துருவாங்க, ரூம் போட தேவையில்ல, சொந்த பந்தங்கள் ஆளாவது நீ சாப்பிடு நான்
0: சாப்பிடுன்னு
2: சுவையான உணவு கிடைக்கும் இந்த கிராமத்துல விருந்தா போயிட்டா. ஆனா இங்க எங்க நீங்களே என்ன பாக்க வரீங்க, வேற யாராவது பாக்கணும்னா நம்ம என்ன ரூம் ஒன்று புக் பண்ணி ஆகணும்.
0: ஆமா, ஏசி ரூம்
2: புக் பண்ணி ஆகணும். அதே மாதிரி என்னன்னா கிராமத்துல போயிட்டோமா வந்தா டூ வீலர் கிடைக்கல, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும். இந்த நகரத்துல எப்படி ஈரோடு பத்திரி எங்க போறதா இருந்தாலும் கால் டாக்ஸி புக் பண்ணா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்ல
0: வந்துடுறாங்க.
2: இந்த வசதி எல்லாம் இருக்குது. அதனால ரெண்டு வாழ்க்கையுமே நமக்கு எது தேவையோ அந்தந்த நேரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம்.
0: அருமையான வார்த்தை சொன்னார் இளங்கோ. அருமையான வார்த்தை இளங்கோ சொன்னார். சுரம்புடி இளங்கோ. அதாவது எது தேவை, அந்த அவசர தேவை, அவசிய தேவை.

0: உடனடி தேவை அதுதான் இருக்கிறது. அது எங்கே கிடைக்கிறது, யார் இப்பொழுது? வணக்கம். சொல்லுங்கள் அம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம்மா.
1: ஐயா, இப்ப நம்மளுக்கு உழப்பிக்கான ஊரு பட்டிக்காடு தானுங்கய்யா. பேச்சிலேயே வார்த்தையிலே வந்தாலும் தமிழுக்கு சிறந்தது நம்ம பட்டிக்காடு தானுங்கய்யா. தவணு வந்து அவங்க வெயில் எல்லாம் சமக்க முடியாது, நம்ம ஊர்ல வந்து ஓடுவாங்க. நம்ம பிள்ளைகள்லாம் அதுபோல பட்டிக்காட்டு பிள்ளைகள்லாம் நல்லா பேசுவாங்க, நகரமானவங்கய்யா.
0: இந்த நகரங்களில் அந்த நகர பேருந்துகளில் தொங்கி கொண்டு வேலைக்கு போக முடியும் படுற பாடு, வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டு அங்கே ஆஃபீஸுக்கு போகிறவங்களையும் படுற கஷ்டம், மெட்ரோ சிட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. ட்ரெயினில் போனால் கூட தொங்கி கொண்டு போகக்கூடிய கட்டாயம், இறுக்கி கொண்டு போகக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வருகிற? வணக்கம், சொல்லுங்கள்.
2: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமிங்கய்யா. எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம் பழனிசாமி, சொல்லுங்க.
2: வந்து நகர வரப்பதை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. திடீர்னு பார்த்தோங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இப்போ பேருந்து பக்கம், இப்போ எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் நகரத்தில் இருக்கு. இருந்தாலும் கிராமம் மாதிரி கிராமத்தில் வந்து இருக்குங்க. இருந்தாலும் நகர வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நகர வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கிறது உடனடியாக. குறிப்பிட்டு சொன்னோம்னே மருத்துவ தேவைகள், ஒரு சுகம் இல்லையா உடனே அங்கனக்குள்ளே ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் பக்கத்தில், ஆஸ்பத்திரி, ஒரு மெடிக்கல் ஷாப், எல்லாமே இருக்குது. கிராமங்களில் தேட வேண்டியிருக்கு என்று பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு.

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
8: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
9: That's right. வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: That's right.
11: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
12: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.

0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418874111.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: That's right. வசந்தன் கோ, சரி சரி வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
7: இன்னிசை பாடி வரும் இனிய 100.5 இணைந்திருக்கிற வானவிலில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
8: சேலம் மாவட்டம் குள்ளப்ப நாயக்கனூர்ல இருந்து கணேசன் ஐயா.
7: கணேசன் சொல்லுங்க
8: ஐயா. எனக்கு வயது வந்து 74 ஆகுதுங்க ஐயா.
7: சரிங்க ஐயா.
8: நான் கிராமப்புறத்துல தான் வசித்து வரேன். ஆரோக்கியமான வாழ்க்கைன்னா கிராமப்புறம் தாங்க ஐயா. நகர்ப்புறத்துல வந்து மருத்துவம் கிடைக்குது, பேருந்து வசதி கிடைக்குது, அது தவிர்க்க முடியாதது.
7: சரி.
8: ஆனால் ஆரோக்கியமாக இருந்தால் வைத்திய தேவையில்லை. அதனால ஒண்ணுங்க, இன்னொரு குறுக்கிடுங்க. கிராமப்புறத்துல ஒரு அம்மா சகோதரி சொன்னாங்க, தேர்தல் அதிகாரிக்கு வந்து பாட்டுறேன், எங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு போய் தேர்தலுக்காக வேண்டி இது மாதிரி நிறைய தங்கிட்டாங்க கிராமப்புறத்துல. அந்த ஊர்ல அந்த உறவுக்காரர்கிட்ட, அந்த பொண்ணு எங்க உறவுக்கார பொண்ணு, அவங்க கிட்ட பழைக்கு சொல்லி அவங்க நான் வீட்டுல ஒருத்தராக பாவிச்சு அவங்கள வச்சிருந்து சாப்பாடு கொடுத்து பிடிச்சு சாப்பாடு வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க ஐயா கிராமப்புறத்துல.
7: அது எப்பயுமே கிராமத்து மக்களுக்கு என்ற அந்த ஒரு தனித்துவம் இருக்கிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
7: சொல்லுங்கள் யார்?
9: ஈரோடு மாவட்டம் பெருந்தெருவிலிருந்து பூங்குடி பேசுறேங்க சார்.
7: பூங்குடி? பூங்குடி.
9: ஆமாங்க.
7: ஆ சொல்லுங்க மேம்.
9: சார், கிராமத்து வாழ்க்கை தான் சார் ரொம்ப நல்லதுங்க. மண் சட்டியில களி செஞ்சு அதுல வர காற்று அந்த இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஆனா அந்த கிராமத்து வீடுல, பழைய காலத்து வீடெல்லாம் ரெண்டு திண்ணையில இருக்குங்களுக்கு சார், சின்ன கட்டம். அந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க.
7: அருமை. அதெல்லாம் என்றும் கிராமங்கள்ல பல ஊர்கள்ல இருக்கத்தான் செய்யறது. ஆனால் திண்ணைகள் அழிந்து வருகின்றன. காரணம் என்னவென்று தெரியவில்லை. அன்றெல்லாம் திண்ணைகள் வந்து அதிகமாக இருந்தது. வெளியிலிருந்து வரவங்க அங்கேருந்து தங்கி எந்திரிச்சு தூங்கி விரிகாலம் அடுத்த ஊர் போவாங்க, கால்நடையாக போகிறவங்க. இப்போதெல்லாம் அந்த மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. தெரியவில்லை. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? சொல்லுங்க ஐயா.
10: சார், வந்து நான் வந்து நகரத்துல தான் இருக்கேன். நான் வந்து ஊர்லேருந்து 79 மும்பைக்கு வேலைக்காக வந்துட்டேன். ஸோ வந்து நகரத்து வாழ்க்கை வந்து அனுபவிச்சுட்டேன். வந்து எப்போதுலேருந்து வாழும் காலத்துலையும் சரி, இப்பவும் சரி, இதோட பிளஸ் பாயிண்ட் இருக்கு சார். டக்குனு ஒரு ஒரு மருத்துவ வசதினா டக்குனு நம்ம அதை போயிடலாம். அதே மாதிரி போக்குவரத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மெட்ரோ போக்குவரத்து, பஸ் வசதி, ஆட்டோக்கள், அந்த பெருந்த டூ வீலர் நம்ம இதை ரேபிடோ சொல்லப்படாது பேரு, அந்த மாதிரிலாம் இருக்கு. இது இதனால வந்து அப்புறம் வந்து ஒரு ஒரு பலதரப்பட்ட கலாச்சாரம் உள்ள மக்கள் இருக்காங்க சார். அதனால நம்மளும் வந்து ஒரு புது புது கலாச்சாரத்தையும் புது புது தொழில் முனைவருக்கும் வந்து எளிதாக இருக்கு. அதுதான் என்னோட பிளஸ் பாயிண்ட்.
7: ஒரு விஷயத்தை நடராஜன் சுட்டிக்காமி, பலதரப்பட்ட கலாச்சாரம் உள்ள மக்களோடு பழகிக்கொள்ளலாம், புதிய புதிய தொழிலை கற்றுக்கொள்ளலாம், தொழில் முனைவோருக்கான ஒரு அருமையான இடமாக நகரங்கள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்.

0: இசையரசன் 100.5 இணைவதியார் இப்பொழுது வருக. வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ரங்கப்பநாயக்கன்றிலிருந்து கஜலட்சுமி பேசுறேங்க.
0: கஜலட்சுமி சொல்லுங்க.
1: கிராமத்து வாழ்க்கை தானே நல்லா இருக்கும். அது வந்து நான் இயற்கையோடு இணைந்து அது அது அதுல இருக்கிற ஒரு தனி சுகமே வேறாம்னா.
0: சுகமே தனிதான் இல்லையா?
1: நாங்களாம் இயற்கையோட இணைந்து இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கிராமத்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்குதுங்கண்ணா.
0: அதாவது எங்கோ ஒரு தூரத்து இடி முடக்கம், எங்கேயோ எங்கேயோ இந்த மலைகளில் ஏற்படும் சத்தங்கள், பறவைகளின் ரீங்காரங்கள், இதெல்லாம் வந்து அங்கே தானே கிடைக்கிறது. யார் இப்பொழுது? வணக்கம் சொல்லுங்கள்.
2: தேனி மாவட்டம் காமச்சபுரத்துலேருந்து நாகக்கனி பேசுகிறேன்.
0: சொல்லுங்களம்மா.
2: இப்போ கிராமத்து வாழ்க்கையா நகரத்து வாழ்க்கையா அப்படின்னு கேள்வி இருந்தாலும், இப்போ நாம வந்து எந்த சிச்சுவேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கிராமமா நகரமா, அதுல எப்படி நாம இருக்க போறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும். அப்ப அதுக்கு தகுந்தாப்புல நம்மள மாத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிடணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. நன்றி.
0: அருமையான கருத்து. நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, எது தேவை, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு சோம்பல் இல்லாத வாழ்க்கை அது எங்கே கிடைக்கிறது? யார் இப்பொழுது? சொல்லுங்கள்
3: கணேசன். இயற்கையான உணவு, இயற்கையான சூழல், உறவுகள்ல குடும்பத்தோட இருக்கல நேரத்தை செலவில்லாம், அந்த வழிபாட்டு வழிபாட்டு தலம் எல்லாம் வந்து அமைதியா இருக்கும் கும்பிடணும்னா அது
0: நகரங்கள்லையும் நல்ல உணவு கிடைக்கிறதா என்றால் கிடைக்கிறது. மைதா மாவில் எல்லா உணவும் கிடைச்சிடும். நாம் குழந்தைகளுக்கு அதை கொடுத்து வயிற்றை கெடுத்துருவோம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.

0: நகரங்கள்லயும் நல்ல உணவு கிடைக்கிறதா என்றா கிடைக்கிறது. மைதா மாவுல எல்லா உணவும் கிடைச்சிடும். நாம குழந்தைகளுக்கு அதை கொடுத்து வைத்து கெடுத்துருவோம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம். கோடை பண்பலையின் வானவெளியில் இணைந்து விட்டீர்கள். யார் இப்பொழுது?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஈரோடு வெட்டிக்காண்டவர் தங்கவேலுங்க.
0: ஆ சொல்லுங்கள் தங்கவேலு.
1: ஐயா, நாங்கள் இருக்கிறது கிராமம் நகரம் ரெண்டு கலந்ததா?
0: சரி.
1: ஒன்றும் பெரிய சிட்டி கிடையாது, பெங்களூர் மாதிரி சென்னை மாதிரி கிடையாது. ஏன்னா கிராமத்தில் போய் நாங்கள் போயிருந்தோம்னா ஒரு ரெண்டு நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும். நகரத்தில் இருக்கவங்க கிராமத்துக்கு போனால் ரெண்டு நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும்.
0: அதே தான்.
1: ஏன்னா நகரத்தில் இருக்கவங்க, கிராமத்துக்கு நகரத்துக்கு வந்தாலும் அதே பிரச்சனை தாங்க. அவங்க ஒரு நாளுக்கு மேலே இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் இப்போ கிராமத்துக்கு போனால் செல்போன் டவரே கிடைக்காதுங்க. ஒரு நாள் இனிமையாக இருக்கு, ரெண்டு நாள் இனிமையாக இருக்கும்.
0: அப்புறம்
1: கிராமத்தில் வந்து எல்லாமே கிடைக்குதுங்கிறாங்க. அங்கே வந்து இன்னுமே அந்த ஜாதி பாகுபாடு இருக்குது. இன்றைக்குமே மதம் ஜாதி பாகுபாடு கிராமத்துக்கும் நகரத்தில் அந்த பிரச்சனையே கிடையாது.
0: இல்லை,
1: ஜாதி என்னன்னு தெரியாது.
0: சரி சரி.
1: வளர்ச்சி வந்து நகரத்தில் தான் இருக்குதுங்க, கிராமத்தில் கம்மி தான். அது அப்படியே தான், அப்படியே அந்தந்த இது கொஞ்சம் கூட வளர்ச்சிகள் வந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மறுபடியும் அதே பழையபடியே தான் இருக்கிறாங்க கிராமத்தில்.
0: நகரங்களில் வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு சென்னை டே, அதாவது மெட்ராஸ் டேன்னு சொல்லுவாங்க. சென்னை உருவான நாள் என்று சொல்கிறாங்க இன்னைக்கு. ஆக இந்த சென்னையில் வாழ்ந்தவங்க, சென்னையில் இருந்தவங்க வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. போனாலும் அங்கே இருக்க மாட்டாங்க. திரும்ப அந்த கிராமங்கள்லேருந்து எப்படா சென்னை போவோன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த வாழ்க்கையோடு அப்படியே வந்து ஒன்றித்து பழகி விட்டார்கள். அதுதான் இப்பொழுது பேசப்படுகிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம். சொல்லுங்கள் அம்மா.
2: அண்ணா, கிராமத்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்கண்ணா, நான் இல்லைன்னா சொல்லிங்கண்ணா. ஆனா வந்து இப்ப நிறைய கிராமத்துலதாங்க நான் வந்து இந்த ஆணவ கொலை இந்த மாதிரி இது அந்த மாதிரி எல்லாம் ஜாதி இது அதெல்லாம் ரொம்ப இன்னமுமே பாத்துட்டு
0: இருக்காங்கண்ணா.
2: ஆனா நகரத்துல வந்து அந்த மாதிரி இல்லைங்கண்ணா, எல்லாம் கொஞ்சம் இதா இருக்காங்க. அதுதான் என்னோட கருத்துங்கண்ணா.
0: அருமை. அதாவது இந்த பழமையிலிருந்து அவர் வந்து விடுபட்டு புதுமைக்கு வர வேண்டும் என்று கருத்தை வைத்திருக்கிறார்.

0: நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: That's right.
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: That's right.
4: ஒரு புள்ளி ஐந்தின் வானவெளியில் இணைவதி அறிப்பொழுது வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
4: நலமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
5: சொர்க்கமே என்றாலும் அது கிராமம் போல ஆகுமா? வணக்கம் சார்,
4: சொல்லுங்க.
5: கிராமதே சார்.
4: யார் பேசுறீங்க?
5: தேனி மாவட்டம் ஓடிப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
4: சொல்லுங்கள் மகாராஜன்.
5: கிராமத்தில் ஒரு வீட்டை கட்டி அதுல ஆடு மாடு கோழி குஞ்சோட வாழ்ந்து சாணி தண்ணியை தொளிச்சு வாசல் முன்னாடி நாட்டு மாட்டு சாணியை தொளிச்சு அந்த வாழ்க்கையே சுகமே தனி சார்.
4: அதிகாலை மாட்டு பாலோட அருமையான ஒரு காப்பி, மதியம் அந்த அதே மாட்டு பால தயிர் மோர் சாப்பாடு.
5: கிராமத்துல மழை பெஞ்ச மாதத்துல சார் ஒரு வாசம் வரும்,
4: மண்மனம்,
5: மண் வாசம். அந்த வாசத்தை கேட்டாலே நமக்கு எந்த நோய் நொடி வராது சார்.
4: அருமையா சொன்னாங்க. 100.5 அடுத்து இணைவது யார் வருக? வணக்கம்.
6: வணக்கம் சார்,
4: சொல்லுங்கள். யார்?
6: தேனி மாவட்டம் பேசுறீங்க சார?
4: சொல்லுங்கள் அம்மா.
6: எனக்கு கிராமம் தான் சார் பிடிக்கும், கிராமத்தை வாழ்க்கை. அங்க ஒற்றுமை நல்லா இருக்கும்.
4: ஒற்றுமை,
6: ஏதாவது ஒரு சத்தமும் எல்லாரும் ஒன்னோல வந்து இருந்துச்சு என்னன்னு கேட்பாங்க. அவங்க அப்படி கிடையாது, என்ன நடந்தாலும் கதவடத்து உட்காந்துக்கிடுவாங்க, என்னன்னு கேட்க மாட்டாங்க. நல்ல காற்று கிடைக்கும்,
4: நல்ல காற்று கிராமங்கள்ல. சாயங்காலமானா அப்படியே சாயங்காலமானா வெளியில உட்காந்து பேசுறது அருமை, அருமை, அருமை. சூப்பரா சொன்னாங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம்.
7: காண்டிபுரட்டு ஐயாவுக்கு காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
4: சொல்லுங்கள் முருகன்.
7: சார் வந்து இரண்டு வாழ்க்கையும் தான் ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன் சார். அதுங்க பச்சை நகரத்து வாழ்க்கையை சொல்றேன். நகரத்து வாழ்க்கையில இருந்தா நம்மளுக்கு வந்து வேலை தட்டுப்பாடு வராது. எப்போ என்னாலும் வந்து வேலைகள் இருக்கு, நம்ம வந்து போயிடலாம். அடிக்கடி
4: ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும்.
7: கிராமத்துல
4: ஆக இரண்டையும் அருமையாக பிரித்து சொல்கிறார். எங்கே எப்படி வாழ்க்கை அமைகிறது? ஆனால் மனிதனுடைய தேவைகளின் அடிப்படையில் தான் இப்போதெல்லாம் வாழ்க்கை வந்து அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்தது எது என்று தான் நாம் கேட்டோம். அருமையாக சொன்னாங்க, எல்லாருமே அவங்களுக்கு பிடித்த மாதிரி சொன்னாங்க. பாருங்கள், வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. என்றெல்லாம் வேகமாக இந்த வாழ்க்கை வேகமாக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. இன்றைய உலகமும் அப்படித்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. அதன் சுழற்சிக்கு ஏற்ப நாமும் வேகமாக ஓடி ஆட வேண்டிய கட்டாயம். நிலத்தில் உழுது பயிரிட்டு விளைச்சல் பார்த்து காத்திருக்கும் விவசாய பெருமக்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டால், எதிர்பார்த்த மழை பெய்யாவிட்டால், நேரத்திற்கு எதிர்பார்த்த தண்ணீர் கிடைக்காவிட்டால் என்ன செய்வதென்று புரியாமல் கண் விழி பிதுங்கி நிற்கிறார்கள் கிராமத்து மக்கள் ஒருபுறம். அதனால் அவர்கள் வேறு ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாமே என்ற எண்ணத்தோடு தான் நகரங்களை நோக்கி படையெடுக்கிறார்கள். தன்னை நம்பியிருக்கும் தனது குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக நகரங்களில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை செய்து பிழைப்பு நடத்த வேண்டிய கட்டாயம் கிராமத்திலிருந்து நகரம் சென்ற நகரவாசிகளுக்கு. இதே கட்டாயம்தான் நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய மக்களுக்கும் இருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் என்று, அங்கே அவர்கள் படக்கூடிய பாடுகளை பல சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், நேரடியாக பார்த்திருப்போம், ஊடகங்களை தெரிந்திருக்கும் சில திரைப்படங்களும் எடுத்து காட்டியிருக்கின்றன. நகரங்களில் எல்லா வசதியும் கிடைக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் உண்மையான அன்பான உறவுகளை தேட வேண்டியிருக்கிறது நகரங்களில். ஆனால் கிராமங்களில் அப்படி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியாக இருக்கும்போது தான் உணவு உண்ண மாட்டான் கிராமத்து வாசி. தன்னிடம் இருப்பதை 2, 4, 10 பிரித்து எல்லோருக்கும் கொடுத்து உதவக்கூடிய பக்குவம் கிராமவாசிகளுக்கு இருக்கிறது. காரணம், அது உறவுகளை சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஒரு வேலையாக இருக்கிறது. உறவுகளாக மற்ற நினைக்கிறான், தன்னையும் தன்னோடு இருக்கக்கூடிய மக்களை மட்டும் நேசிப்பது இல்லை. என்றெல்லாம் மக்களின் தேவைகள் அதிகமாகிவிட்டன. அத்தியாவசியம் என்பது காணாமல் போக ஆடம்பரங்கள் அத்தியாவசியங்களை ஒதுக்கி தள்ளி ஆக்கிரமிப்பு செய்து கொண்டன பல உள்ளங்களை.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.

ஆனால் நியாயமான தேடல்களுக்கு நாம் எந்தவித ஆட்சேபனையும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. காரணம், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, இயற்கையை மறந்து போன வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை என்பது வேறு, இயற்கைக்கு எந்த விதமான தொந்தரவும் தராத வாழ்க்கை என்பது வேறு. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை என்பது வேறு, இயற்கைக்கு எந்த விதமான தொந்தரவும் தராத வாழ்க்கை என்பது வேறு. அப்படி பார்க்கின்ற பொழுது, இயற்கைக்கு தொந்தரவு தராமல் இயற்கையோடு இணைந்து பயணிக்கின்ற கிராமத்து வாழ்க்கையே சிறந்தது, நலம் தருவது. நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.

0: வாழ்க்கை என்பது வாழ்நாட்களை கடத்துவதில் இல்லை, அது வாழ்வதில் இருக்கிறது. அப்படி பார்த்தால் கிராமத்து வாழ்க்கைதான் மனதிற்கும் மனிதத்திற்கும் பிடித்த வாழ்க்கையாக உள்ளது என சொல்லிச் சென்றது இன்றைய விவாதமன்றமான வேல் நிகழ்ச்சியில். இதுவரை நம்மோடு இணைந்திருந்தார் ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் சரவணன். தொலைபேசி அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜே லிசா. கணினியாக்கம் கே நூர்ஜஹான். அன்பு நேர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரவிருக்கிறது பாட்டு பட்டாளம். 100.5 இனி பண்பலை வானவில் இந்தியாவில் மீட்டலாம் நிகழ்வுகளின் நினைவுகள். முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மையான நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ள 2 கப்பல்களில் பணிபுரியும் 22 இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தவைக்க அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக்கொண்டார்.

கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரேசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒளி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடி பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
2: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நாம யாருக்காக வேலை பார்க்கறோம்? நமக்காகவா? நாம வேலை பார்க்கற சம்பளம் கொடுக்கற நிறுவனத்துக்காகவா, இல்ல நம்மளோட கர்வம் ஈகோ இதெல்லாத்துக்காகவா? எல்லா மனுஷனுக்குள்ளயும் தான் அப்படின்னு ஒரு அகங்காரம் கர்வம் இருக்குதுங்களா? எல்லாருக்குள்ளயும் கேக்குறேன் நானு. ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம், ஆனா எல்லார்கிட்டயும் இருக்கா? ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னு வைங்களேன், அந்த வேலை நல்லபடியா முடியணும் அப்படிங்கிற ஆசையோட வேலை பார்க்கும் போது அது நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், நம்ம வேலை பார்த்து அதன் மூலமா பயனடைகிற மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், நாம வேலை பார்க்கிற நிறுவனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா என்ன யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்ல என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சு அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும் போது அதுல யார் என்னை மதிக்காம விட்டாங்களோ, இல்ல யார் என்ன கோபப்படுத்தினாங்களோ, அவங்கள நான் பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த வேலை சார்ந்தோ இல்ல அந்த நிறுவனம் சார்ந்தோ ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குனா அது நல்லதா தப்பா யோசிக்கலாமா? நம்ம சம்பளம் கொடுக்கற நிறுவனத்துக்கு எந்த பாரபட்சமும் இல்லாம நேர்மையான மனசோட சரியான வேலைகளை சரியான நேரத்துல செஞ்சா அது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம நிறுவனத்துக்கும் நம்மள சார்ந்தவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதையே கொடுக்கும். யோசிக்கலாமா? வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்கலாமா?

0: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்
1: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
0: எலக்ட்ரோடெக் 2026.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்கலாம். நாம இன்னைக்கு கேட்க போற முதல் கதை நியாயவாதியின் நிலை. அடக்கமான வணிகன் ஒருத்தவர் வாழ்ந்து வந்தாரு. அவரு உப்பு வியாபாரம் செஞ்சு வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாரு. தினமும் கழுத மேல உப்பை ஏத்திக்கிட்டு போவாரு. அந்த வழியில ஒரு பக்கம் கால்வாயும் இன்னொரு பக்கம் வயல்வெளியும் இருக்கும். அந்த வயல்வெளி முத்துப்பாண்டி அப்படிங்கிற கண்காணிப்பாளரோட மேற்பார்வையில இருந்தது. அவர் ரொம்ப தலக்கணம் பிடிச்சவராம். அந்த பள்ளத்தாக்கே தனக்குரியது அப்படிங்கிற மாதிரிதான் கர்வமா நடந்துக்குவாப்லையாம். தினம் இந்த வழியா போற அந்த வணிகன் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு சின்ன தொகையை கூட அன்பளிப்பாவே கொடுக்க மாட்டானே அப்படின்னு ஆதங்கப்பட்டாப்லையாம் அந்த கண்காணிப்பாளர். அந்த வணிகன் எனக்கு ஏதாவது தந்து கவனிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்காப்ல. அதனால ஒரு நாள் கண்காணிப்பாளர் அந்த வழிய அடைச்சு வச்சிருக்காப்ல. மறுநாள் அந்த வழியா வந்த வணிகன் பாதை அடைக்கப்பட்டிருந்ததுனால கால்வாயில இறங்கி போறதா இல்ல வயல்வெளியில இறங்கி போறதா அப்படின்னு யோசிச்சிருக்காப்ல. அப்புறம் அந்த தடுப்புக்கு மேல கழுதையை ஏற வச்சு பயணம் செஞ்சிருக்காப்ல. இத பார்த்த அந்த கண்காணிப்பாளர், என்ன தைரியம் இருந்தா நான் வச்ச தடுப்ப தாண்டிட்டு போவ அப்படின்னு கோவமா கேட்டிருக்காப்ல. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத வணிகன், சரி நான் வேணா சுத்தி போய்க்கிறேன் அப்படின்னு கழுதைய திருப்பி வயலுக்குள்ள இறங்க போயிருக்காப்ல. அப்போ அந்த கண்காணிப்பாளர், நெல்மணியெல்லாம் உன் கழுது மிதிச்சு நாசமாக்குதே அப்படின்னு சத்தம் போட்டிருக்காரு. உடனே அந்த வணிகன் ரொம்ப அமைதியா பேசியிருக்காரு, என்ன அந்த தடுப்புக்கு மேல பயணிக்க விடுங்க, இல்ல வயல் வழியா போக விடுங்க. தடுப்ப எடுத்தா நான் பின்னாடி அந்த வழியா போவேன், இல்லனா வயலுக்கு குறுக்க தானே நான் போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அதெல்லாம் தடுப்பாகத்த முடியாது, உனக்கு என் அதிகாரம் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு ரொம்ப இருமாப்போட கேட்டிருக்காப்ல அந்த கண்காணிப்பாளர். அப்போ கழுத வந்து அந்த நெல் நாற்றுகளை வாயில கவி இருக்கு. திருட்டு கழுதையே, இதென்ன வைக்கோல்னு நினைச்சியா அப்படின்னு திட்டிருக்காப்ல கண்காணிப்பாளர். உடனே ஒரு காவலாளிய கூப்பிட்டு கழுதைய புடிச்சு கட்ட சொல்லிட்டாப்ல. இதனால கோபம் அடைஞ்ச உப்பு வணிகன் நீதிமன்றத்துக்கு போக முடிவு செஞ்சாப்ல. அந்த நகரத்துல பிரபலமான நீதிபதி கிட்ட அந்த வணிகன் முறையிட்டு இருக்காப்ல. தம் பக்க நியாயத்தை உறுதியாவும் துணிவாவும் சொல்லிருக்காப்ல. நீதிபதி வணிகனோட முறையீட்ட நல்லா புரிஞ்சுகிட்டாரு. ஆனா வணிகன் உண்மையதான் சொல்றாப்லையா அப்படின்னு சோதிக்கவும் நினைச்சிருக்காரு. முதல்ல கொஞ்சம் ஆலோசனை சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிருக்காரு நீதிபதி. அந்த வணிகன் அடுத்த நாளும் இந்த முறையிட நீதிபதிட்ட வந்தாப்ல. பாதுகாவலர்கள் அவரை உள்ள விடாம தடுத்ததோட 8 தடவை வெளிய தூக்கிட்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. நம்பிக்கை இழக்காத வணிகன் கடைசியா ஒரு முறை முயற்சி செஞ்சா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் உள்ள நுழைஞ்சிருக்காப்ல. 9வது முயற்சியில நீதிபதி அந்த வணிகனோட மனநிலைய புரிஞ்சுகிட்டு உள்ள கூப்பிட்டிருக்காரு. ஒருத்தர் தன் நேர்மையான நிலையில உறுதியா இல்லாத பட்சத்துல அவங்க மறுபடியும் வந்து முறையிட மாட்டாங்க அப்படின்னு முடிவு செஞ்ச நீதிபதி வணிகன் பொய் சொல்லல அப்படின்னு தீர்மானிச்சாரு. கண்காணிப்பாளர் தான் தவறு செய்திருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு. அதனால கண்காணிப்பாளரை அந்த பணியிலிருந்து நீக்க நீதிபதி உத்தரவிட்டாரு. உப்பு வணிகன் இப்போ அந்த பள்ளத்தாக்கோட கண்காணிப்பாளரா நியமிக்கப்பட்டாப்ல. நல்லறிவு கொண்ட வணிகன் சீக்கிரமாவே அந்த நகரத்தோட ஆலோசகராவும் மாறினாப்லையாம். கதை சொல்ற நீதி என்னன்னா, நாம நேர்மையா உண்மையா நடந்துகிட்டா நமக்கான பரிசுகள் நம்மள தேடி வரும்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர்:

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418871.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 to 24 வரை கோவை கொடிசியாவில்.
3: 3 அரங்குகள், 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட்

0: மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965239.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
0: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை பதவிக்கு போட்டி. காட்டுராஜா பதவிக்கு பயங்கர போட்டி. எல்லா மிருகங்களையும் கூட்டி கரடியார் அறிவிக்கிறாரு, போட்டி போட விரும்புறவங்க பேரை கொடுத்தா நரியார் சீட் எழுதி போட்டு அத குரங்கு குட்டி எடுக்கும், குட்டி எடுத்த சீட்ல இருக்கிறவங்க ராஜாவா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு கரடி சொல்லிருக்க. சிங்கராஜாவை எதிர்க்க யாருக்கும் தைரியமும் வரல, யாரும் பேரும் கொடுக்கல. ஆனா புலிக்கு மட்டும் காட்டுக்கு ராஜாவாயிரணும் அப்படின்னு ஆசை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நேர்வழியில சாத்தியமா? குறுக்கு வழிதான் அப்படின்னு நினைச்ச புலி, கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சந்தோஷத்துல வெற்றி நட போட்டிருக்கு. தேர்தலுக்கு அதிகாரியா இருக்கிற நரிய சந்திச்சு, நான் மட்டும் ராஜா வைட்டா, நீ வேட்டையாடவே போவேனா, எப்பயும் உக்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. நரியும் அந்த வலையில விழுந்துடுச்சு. புலி நரிக்கிட்ட, என்ன தவிர யாரும் போட்டிக்கு பேர் கொடுக்கல, நீதானே அதிகாரி, நீ எழுதுற சீட்ல ரெண்டுலயும் என் பேரையே எழுதிரு, குரங்கு குட்டி எந்த சீட்டை எடுத்தாலும் அதுல என் பேரு தானே இருக்கும், அப்புறம் என்ன, நான் தானே ராஜா அப்படின்னு சொல்லிருக்கு. நரிக்கு மறுப்பு தெரிவிக்க மனசும் வரல, சரின்னு வேற வழி இல்லாம தலையாட்டிருக்கு. நரியும் புலியும் பேசிட்டு இருந்தத மரக்கிளை மேல உக்காந்துட்டு இருந்த குரங்கு ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கு. இந்த குரங்கோட குட்டி தான் ராஜா பதவிக்கு போட்டியிட போறவங்களோட பேர் இருக்க சீட்டை தேர்ந்தெடுக்கும். நரி அப்புறம் புலி இந்த ரெண்டு பேரோட சதிய முறியடிக்க குரங்கு முடிவு பண்ணிடுச்சு. வீட்டுக்கு போய் தான் குட்டியோட காதுல ஏதோ கிசு கிசு கிசு கிசுன்னு சொல்லிருக்கு. போட்டி உறுதியாயிடுச்சு, விலங்குகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்திருக்குங்க. ஆமா, நரி ரெண்டு சீட்லயும் புலினே தான் எழுதி இருந்துச்சு. சீட்டுகள் குலுக்கப்பட்டன. அதுல ஒரு சீட்டை எடுத்து லபக்குன்னு வாயில போட்டு சாப்பிட்டுச்சு அந்த குட்டி குரங்கு. நல்லா மென்னு முழுங்கிடுச்சு. குட்டி குரங்கோட இந்த செயல யாருமே எதிர்பார்க்கல. குரங்கு எல்லாரையும் பார்த்து, என்னோட குழந்தை தெரியாம செஞ்சிருச்சு, கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதோட பிரிக்காம இருக்கிற சீட்டை எடுத்து பிரிச்சு பாப்போமா, அதுல யாரோட பேர் இருக்கோ அத வச்சு முதல் சீட்ல இருக்கவங்க பேரை, அதாவது இந்த என் குட்டி மென்ன முழுங்கிடுச்சே அந்த சீட்ல இருக்க பேர் தானே ராஜா பதவிக்கு உரிய பேரா இருக்கும், அதவே ராஜாவோட பேரா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு குரங்கு. ஆமா ஆமா, அதான் சரி அதான் சரி அப்படின்னு எல்லா விலங்குகளும் ஒத்துக்குச்சுங்க.

அடுத்த சீட்டை எடுத்து பிரிச்சு பார்த்தா அதுல என்ன எழுதிருக்கும்? ஹா, புலின்னு எழுதிருக்கும். மொத சீட் அப்போ சிங்கம் தானே எழுதிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜெயிச்சது சிங்கம் தான் முடிவாயிடுச்சான். குறுக்கு வழிய தேடினா தோல்விதான் புரிஞ்சுகிட்ட நரியும் புலியும் ஏமாற்றத்தோட ஓடியே போயிடுச்சுங்களாம். கதை சொல்ற நீதி என்ன? குறுக்கு வழிய தேடினா தோல்விதான் கிடைக்கும்.

0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
1: கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்கலாம். உழவர் ஒருத்தரோட வீட்டுல வெள்ளாடும் செம்மறியாடும் இருந்துச்சுங்களாம். அதுங்க ரெண்டும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்களாம். எங்க போனாலும் ஒன்னாவே போவாங்களாம், ஒன்னாவே வருவாங்களாம். உழவருக்காக அந்த ரெண்டு ஆடுகளும் ரொம்ப நல்லா உழைச்சிச்சுங்களாம். ஆனாலும் அவரு சரியா சாப்பாடே போடலையாம். ஒரு நாள் தோட்டத்துல விளையிற ரொம்ப சுவையான செடிகளை அந்த ரெண்டு ஆடுகளும் கடிச்சு சாப்பிட்டுச்சுங்களாம். அத பார்த்து கோபம் வந்த உழவர் ஆத்திரமா, நீங்க இனிமே இங்க இருக்க கூடாது, இருந்தா உங்களை கொன்னு போடுவேன், எங்கயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாராம். ரெண்டு ஆடுகளும் தங்களோட பொருட்களை எல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டுக்கிச்சுங்களாம். அந்த பைய தூக்கிக்கிட்டே போச்சுங்களாம். செம்மறி ஆடு ரொம்ப வலிமை உள்ளதா இருந்தது, ஆனா கோழையா இருந்தது. அதுக்கு மாற்றமா வெள்ளாடு வீரத்தோட இருந்துச்சு, ஆனா வலிமை இல்லாம இருந்தது. கொஞ்ச தூரம் போன உடனேயும் ஒரு வயலுக்கு இந்த செம்மறி ஆடும் வெள்ளாடும் போயிருக்காங்க. அங்க இறந்து போன ஓநாயோட தலை ஒண்ணு கிடந்திருக்கு. அந்த ஓநாயோட தலைய நீ எடுத்துக்கோ, நீதான் வலிமையோட இருக்க அப்படின்னு சொல்லிருக்கு வெள்ளாடு. என்னால

0: முடியாது, நீதான் வீரன், நீயே எடு அப்படின்னு சொல்லிருக்கு செம்மறியாடு. ரெண்டும் சேர்ந்து அந்த ஓநாயோட தலைய சாக்குக்குள்ள போட்டுக்கிச்சுங்க. அந்த சாக்கு தூக்கிக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்திருக்காங்க. கொஞ்ச தூரத்துல நெருப்பு வெளிச்சத்தை அதுங்க பாத்துருக்குங்க. அந்த நெருப்பு எரியற இடத்துக்கு போவோம், குளிருக்கு இதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கு வெள்ளாடு. ரெண்டு பேரும் நெருப்பு இருந்த இடத்துக்கு போயிருக்காங்க. பக்கத்துல போனதுதான் தெரிஞ்சிச்சு, அங்க மூணு ஓநாயிங்க சாப்பாடு சமைச்சிட்டு இருந்திருக்குதுங்க. ஓநாயிங்க இவங்கள பாத்துருச்சுங்க. தப்பிக்க வழி இல்ல அப்படிங்கறது அந்த ஆடுகளுக்கு புரிஞ்சு போச்சு. நண்பர்களே, நீங்க நலந்தானா அப்படின்னு தைரியத்தோட கேட்டிருக்கு வெள்ளாடு. அச்சத்துல பயத்துல அந்த செம்மறி ஆட்டோட கால் அப்படியே நடுங்கி இருக்கு.
1: என்னது, நண்பர்களா, நாங்களா? எங்க உணவு தயாராகட்டும், அதுக்கப்புறம் உங்களை கவனிக்கிறோம். எங்க ஓடிட போறீங்க
0: அப்படின்னு கேட்டிருக்கு ஒரு ஓநாய். இதுங்க கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கு வெள்ளாடு. ஏய் செம்மறியாடே, இன்னைக்கு நம்ம கொன்னோமே ஓனாயிங்க, அதுல ஒரு ஓனாயோட தலையெடுத்து இதுங்க கிட்ட காட்டு, அப்பதான் இதுகளுக்கு நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் உரத்த குரல்ல சொல்லியிருக்கு வெள்ளாடு. செம்மறியாட்டுக்கு அதோட திட்டம் புரிஞ்சிருச்சு. உடனே சாக்குக்குள்ள கைய விட்டு ஓனாயோட தலைய எடுத்திருக்கு.
2: ஏ முட்டாளாடே, பெரிய ஓநாயோட தலை எடுத்து காட்டு அப்படிங்கற, நீ சின்ன தலை எடுத்து காட்டியே,
3: பெருசா எடு
0: அப்படின்னு கத்தி இருக்கு வெள்ளாடு. அந்த தலைய சாக்குக்குள்ள போட்டிருக்கு செம்மறியாடு. மறுபடியும் அதே தலைய எடுத்து வெளியே காட்டியிருக்கு.
1: உடனே கோபம் வந்தது மாதிரி நடிச்சிருக்கு வெள்ளாடு. ஏய் இருக்கிறதுலயே ஓநாய் தலையிலயே பெருசாயிடு, மறுபடியும் நீ சின்ன தலைகளையே காட்டிட்டு இருக்க, இத போட்டுட்டு பெரிய தலையாயிடு அப்படின்னு கத்தி இருக்கு.
0: அந்த தலைய போட்டுட்டு அதே தலைய மறுபடியும் வெளியே எடுத்திருக்கு செம்மறியாடு. இத பார்த்த உடனே மூணு ஓநாயங்களும் பயந்துருச்சுங்க.
4: ஏய் இதுக சாதாரண ஆடுகள் இல்லப்பா, நீ அதுல கேலி பண்ணிருக்க கூடாது, சாக்குக்குள்ள இருந்து ஒவ்வொரு ஓநாய் தலையா எடுக்குதுங்க
0: அப்படின்னு இருக்கு ஒரு ஓநாய். மூணு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்திருக்குங்க. ஆடுகளை பார்த்த ஓநாய் ஒண்ணு,
5: உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி, குழம்பு நல்லா கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்னு நினைக்கிறேன், நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு புறப்பட்டிருக்கு.
0: கொஞ்ச நேரம் போயிருக்கு. ரெண்டாவது ஓநாய், அந்த ஓநாய்க்கு நம்ம அவசரமே தெரியாது, போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, நான் போய் அதை அழைச்சிட்டு தண்ணியோட வரேன் அப்படின்னு புறப்பட்டிருக்கு. பரபரப்போட இருந்த மூணாவது நாய்,
6: ரெண்டு பேரும் எங்க தொலைஞ்சாங்க, நான் போய் அவங்களுக்கு கூட்டிட்டு வரேன்
0: அப்படின்னு கூறி தப்புச்சோம் பொழச்சோன்னு பயத்திலையும் மகிழ்ச்சியிலையும் ஓட்டமா ஓட்டம் புடிச்சிருச்சு.
1: செம்மறியாடே, நம்மளோட திட்டம் வெற்றி பெற்றுருச்சு, ஓனாயிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோம்,
0: சீக்கிரமா சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம், உண்மை தெரிஞ்சிட்டு அதுக்கு மறுபடியும் இங்க வருங்க அப்படின்னு சொல்லிருக்கு வெள்ளாடு. ரெண்டு பேரும் அங்க இருந்த சாப்பாடு நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டிருக்காங்க. மகிழ்ச்சியில ஏப்பம் விட்டுட்டே புறப்பட்டிருக்காங்க. ஓடிய மூணு ஓனாய்களும் வழியில சந்திச்சிருக்குங்க.
5: ஆடுகளுக்கு பயந்தா நம்ம ஓடி வர்றது அப்படின்னு கேட்டிருக்கு ஒரு ஓனாய்.
4: நம்மள அதுக ஏமாத்தி இருக்குங்க, நாமளும் ஏமாந்துட்டோம்
0: அப்படின்னு இருக்கு இன்னொரு ஓனாய். அதுக்கு மூணாவது ஓனாய்,
1: நம்ம உடனே அங்க போவோம், அதுகளை கொன்னு திம்போம்
0: அப்படின்னு சொல்லிருக்கு. மூணு ஓனாய்களும் அங்க வந்திருக்குதுங்க. நல்லா சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரெண்டு ஆடுகளும் ஓடி போயிருச்சுங்க அப்படிங்கறது அந்த ஓநாய்களுக்கு புரிஞ்சு போச்சு. புத்திசாலித்தனத்தினால ஆடுகள் உயிர் தப்புனத பார்த்து ஏமாந்து போன ஓநாய்கள் பற்களை நர நர நரன்னு கடிச்சுட்டே இருந்திருக்குங்க. பாவம், அதுகளால வேற என்ன செய்ய முடியும், இந்த உயிர் தப்பி ஆடுகள் தன் எஜமானனை நினைச்சு பாத்துருக்குதுங்க. அவர்கிட்ட இருந்த வரைக்கும் நமக்கு உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் ஏற்படல, அதனால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவர்கிட்டயே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்குங்க. அதே நேரத்துல ஆடுகளை பிரிஞ்ச உழவர் தன்னோட தவற உணர்ந்து ஆடுகளுக்கு நல்லா தீனி போடுறது அப்படின்னு தீர்மானிச்சு ஆடுகளை தேடி காட்டுக்கு வந்திருக்காரு. எதுக்க வந்த ஆடுகள் ஓடி போய் உழவர்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்குங்க. உழவரும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஆடுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ருசியான இலைகளை கொடுத்தாராம். கதை சொல்ற நீதி என்ன, சமயோஜிதமா செயல்பட்டா நாம எங்கேயும் தப்பிச்சு பாதுகாப்பா இருக்கலாம். இது கோடை பண்பலை 100.5 MHz-ன் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகள் கேட்டுட்டு இருக்கோம், இணைந்து இருங்கள் நேயர்களே.
7: மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே, கொடி

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: எதிர்கால எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் காண வாருங்கள். கொடிசியாவின் எலக்ட்ரோடெக் 2026 August 21 முதல் 24 வரை கோவை கொடிசியாவில்.
3: 220 மேற்பட்ட எக்ஸிபிட்டர்ஸ், 260 மேற்பட்ட ஸ்டால்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், மேலும் சோலார் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் காணலாம்.
2: எலக்ட்ரோடெக் 2026.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்த பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: That's right. வசந்தன் கோ, சரி சரி வசந்தன்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
5: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
6: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: That's right. வசந்தன் கோ, சரி சரி வசந்தன்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
7: கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நாம கேட்க போற கதை எத்தனுக்கு எத்தன். வயல் நாடு அப்படிங்கிற ஊர்ல கந்தன் அப்படின்னு ஒரு உழவர் இருந்திருக்காரு. அவரோட மகன் பேரு இனியன். ரெண்டு பேரும் அவங்க வயல்ல விளைந்த நெல் மூட்டைகளை வண்டியில ஏத்துனாங்க. அப்புறம் கந்தன் மட்டும் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர் சந்தையில விக்கிறதுக்காக புறப்பட்டாரு. அந்த ஊர்ல இருக்க சந்தைக்கு போற வழியில அவரை ஒரு வியாபாரி சந்திச்சிருக்காரு. மூட்டை நெல் எம்புட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த வியாபாரி. அதுக்கு 500 ரூபாய்ங்க அப்படின்னு சொல்லிருக்காரு உழவர். ஏன் கொஞ்சம் வேலையெல்லாம் குறைச்சு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த வணிகன்.
8: நீங்க ஒரு மூட்டை நெல் வாங்கினாலும் சரி, வண்டியோட எல்லா மூட்டை நெல்லையும் வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு 1 ரூபாய் குறைச்சு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு கந்தர். இந்த ஏமாற்றுக்காரனான அந்த வணிகன் என்ன பண்ணிருக்காப்ல, அப்ப வண்டியோட எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காப்ல.
7: ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த உழவரும் அவரோட வீட்டுல போய் இந்த நெல் மூட்டைகளை இறக்கிருக்காரு. பணம் தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த கந்தன். கந்தனோட கையில அந்த வியாபாரி 500 ரூபா கொடுத்திருக்காப்ல.
8: என்ன 500 ரூபா மட்டும் தரீங்க
7: அப்படின்னு கேட்டிருக்காப்ல கந்தன். நீ என்ன சொன்ன, ஒரு மூட்டை நெல் வாங்கினாலும் சரி, எல்லாத்தையும் வண்டியோட வாங்கிட்டாலும் சரி, 500 ரூபான்னு தானே சொன்ன. அதனால உங்ககிட்ட 500 ரூபா தந்துட்டேன். சொன்ன மாதிரியே வண்டியோட நெல்லை வாங்கிட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு இருக்காப்ல.
8: இந்த கந்தன் உடனே, என்னங்க இப்படி ஏமாத்த பாக்குறீங்க, நான் ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னேன். அதுவும் என்ன சொன்னேன்னா, ஒரு மூட்டை வாங்கினாலும் 500 ரூபாதான், வண்டியோட இருக்கிற அத்தனை மூட்டைகளை வாங்கினாலும் ஒரு மூட்டையோட விலை 500க்கு குறையாது அப்படிங்கிற அர்த்தத்துல தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிருக்காப்ல. ஆனா அந்த வியாபாரி ஒத்துக்கவே இல்ல.
7: ஏய், சொன்ன சொல்ல காப்பாத்தியா, வண்டியோட 500 ரூபாதையும் தருவேன், கிளம்பு அப்படின்னு அடம் புடிச்சிருக்காப்ல.
8: இந்த கந்தனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த ஊர்ல இருந்த பெரியவங்க கிட்ட எல்லாம் போய்

தனக்கு நீதி வழங்குமாறு வேண்டியிருக்காப்ல. அவன்தான் பெரிய ஏமாத்துக்காரனாச்சே. வண்டியோட நெல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் 500 ரூபாய்ன்னு நீ சொன்ன. உன் பேச்ச வச்சே அவன் உன்னை ஏமாத்திட்டான். நாங்க என்ன செய்ய முடியும்? இனியாவது கவனமா இருப்பா அப்படின்னு சொல்லி கந்தனை அனுப்பி வச்சிட்டாங்க. ஏமாற்றத்தோட வீடு திரும்பினாரு கந்தன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இணைந்த இருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்டுட்டு இருக்கோம்.